சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றி அடையும் வரை விமர்சனங்களை கண்டுகொள்ளாதே. இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். நேற்று சண்டே எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் நாளும் கூட. என்ன நாள் அப்படின்னா, இன்றைக்கி 18 எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி மாமாங்கம் அதுக்கப்புறம் மேட்டூர் டேம்லாம் போயிட்டு நிறைய வந்துட்டு வெளியெலாம் சுற்றி பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காகவே இந்த ஒரு காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக உங்களுக்காக பல தகவல்களை வந்துட்டு சத்யா நான் எடுத்து வந்திருக்கேன். அதில் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதெல்லாம் உன்னால் முடியாது, நீ எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் உன்னால் கண்டிப்பாக அதை செட் பண்ண முடியாது, இது உனக்கு செட் ஆகாது அப்படி மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளை விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனத்தில் நம்ம கனவு கூட வந்து குலுங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது. நம்ம கனவை நாம தான் வாழ போகிறோம், நம்ம கனவை நோக்கி நாம தான் போக போகிறோம், நம்ம கனவை நோக்கினா அந்த முயற்சியுமே நாம தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு எந்த பாதையில் போயிட்டு இருக்கணுமோ அந்த பாதையில் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி பாதை கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை இப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கு காலையிலேருந்து வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது, பார்க்கலாம் சாயங்காலம் தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையாக சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, இந்த வெண்டைக்காய் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நிறைய வீட்டில் வந்துட்டு அடிக்கிட்டு சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வெண்டைக்காயில் நிறைய வந்துட்டு மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. இந்த வெண்டைக்காய் வந்துட்டு சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த ரொம்ப ரொம்ப வந்துட்டு உதவியாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மெதுவாக உறிஞ்சப்பட உதவுவதனால ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது உதவலாம். அதே மாதிரி செரிமானம் இருக்கு இல்லையா, இல்லையா, அதையுமே வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைச்சி குடல் ஆரோக்கியத்தையும் வந்துட்டு மேம்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது. இதய ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு அப்படின்னா நார்ச்சத்து, அதுக்கப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துட்டு குறைக்கிறதுக்காகவும் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்காகவும் இது உதவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்துறதுக்காக வைட்டமின் கே மற்றும் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுடைய வலிமையை இது ரொம்பவே வந்துட்டு பராமரிக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. உடலடையை கட்டுப்படுத்தவும் ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு காய்கறியாக இது இருக்குது. ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்களோட வீட்டில் வந்துட்டு வெண்டைக்காய் சமைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடாடுங்க, அதை அடிக்கடி எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், கத்தரிக்காய் 38 ரூபாய், வால் கத்தரிக்காய் 38 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 36 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 34 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 56 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 108 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 98 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கேரட் 84 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம் தான் குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
4: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
3: என்னடாடே, உங்கள்கிட்ட டவுட் கேட்கவா?
4: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
3: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
4: தலை காயறதுக்கு.
3: அதான் இல்லை, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல. அதான்
5: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்களுக்கு யாருக்காவது வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல, அதுவும் நம்மளுடைய தமிழக அரசில் ஒரு பணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. டிப்ளமோ முடிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு தமிழக அரசில் இப்போது காலி பணியிடங்கள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த காலி இடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை 278, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் 127, பொதுப்பணித்துறையில் 115, உதவி வேளாண் அதிகாரி 110, நெடுஞ்சாலையில் 46, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட்

32, உதவி தோட்டக்கலை அதிகாரி 24, கைத்தறி 20, அப்படின்னு மொத்தமாக 839 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், பிஇ பிடெக் முடிச்சவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு பொது பிரிவுக்கு 18 வயசுலேருந்து 37 வயசு இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம், மற்ற பிரிவுகளுக்கு வயது உச்ச வரம்பு கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த ரெண்டு முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான பதிவு கட்டணம் 150 ரூபாய், தேர்வு கட்டணம் 100 ரூபாய், மொத்தமாக 250 ரூபாய் வந்துட்டு ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 15/8/2026, அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிடணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா tnpsc.gov.in, tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக திலக்சன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஒளியில் நம்மை சுற்றி சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ பூங்காவுக்கு 8 மான் 2 நரிகள் அப்படின்னு சொல்லிட்டு புது வரவு வந்திருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் பன்னர்கட்டா வன உயிரியல் பூங்காவில் இருந்து 10 விலங்குகளை சேலம் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு வந்து பராமரிக்க சில மாதங்களுக்கு முன்னாடியே தேசிய வன விலங்கு ஆணையம் மட்டும் அனுமதி அளிச்சிருந்தாங்க. தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி குருமம்பட்டி பூங்கா வனச்சரகர் அவர்களுடைய தலைமையில் வனத்துறையினர் பன்னர்கட்டா போயிட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து ஆண் நீளமான் பெண் நீளமான் தலா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆண் வெளிமான் 1 பெண் வெளிமான் 3 பொன்னிற நரிகள் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு தலா 1 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 10 விலங்குகளை மான்களை வந்துட்டு தனி பெட்டியிலையும் நரிகளை ஒவ்வொரு கூண்டிலையும் அடைச்சி 29ஆம் தேதி காலையில் குருவம்பட்டி பூங்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து அங்கே மான்கள் வந்துட்டு நரிகளை தனித்தனியாக வைத்து பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு பழகியதுக்கு அப்புறமா மக்களுடைய பார்வைக்கு காட்சிப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு குருவம்பட்டி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மான்கள் நரிகள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்களுடைய பார்வைக்காக அதை காட்சிப்படுத்தப்படுவாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,220 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 1,5,760 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,35,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.40 காசுகளாக இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது சொல்லியிருக்காங்க. இப்போ முட்டையோடைய விலை கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெறும் 5.40 காசுகளாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, அதிகமாக போகுதா இல்லைன்னா கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் கடந்த சில நாட்களை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், ஒரு ஏவரேஜாக அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இதுவுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி சாயங்காலம் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தமிழகம் முழுக்குமே 6 மாவட்டங்களில் இன்றைக்கி வந்துட்டு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே சில பகுதிகளில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பநிலை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் அதிகபட்சமாக 104.9 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்குது. வட உள் கர்நாடகாவிலிருந்து குமரிக்கடல் பகுதி வரைக்குமே, தென் உள் கர்நாடகாவிலிருந்து கேரளா மற்றும் தமிழகம் வழியாகவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும், தெற்கு குஜராத்தில் இருந்து கேரளா வரைக்குமே மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவிட்டுருக்குது அப்படின்னும், அதனால் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மற்றும் கோவை மாவட்ட

பகுதிகளிலுமே புதுச்சேரியிலுமே இன்னைக்கு சில இடங்கள்ல கனமழை பெய்யலாம் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. மற்ற பகுதிகளில் சில இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் 6 மாவட்டங்களில் வந்துட்டு நம்மளுடைய தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கனமழையாக பெய்யப்போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய சேலத்துக்குமே இன்றைக்கி மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்களாம் வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின் கோட்டோ மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சேலம் மேட்டுவணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 73.37 அடியாகவும் நீரிருப்பு 35.63 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 47 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் அதே நேரத்தில் நீர் திறப்பு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவும் வந்துட்டு திறக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 1000 கனடியாக இருந்துச்சு நீர் திறப்பு, ஆனால் இப்போ 1500 கனடி அப்படி மாதிரி வந்துட்டு நீர் திறப்பானது மாறி இருக்குது. ஸோ அதனால நீர்மட்டம் மற்றும் நீருமே வேகமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. நீங்களாம் வந்துட்டு மேட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால மேட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளி அண்ட் பிஎஸ்பி உடைய காம்போவில் எம்ஆஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மாணவர் சேர்க்கைக்கு வந்துட்டு இப்போ அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 55 அரசு மற்றும் 400 அதிகமான தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 22,600 டிப்ளமோ இடங்கள், தனியார் கல்லூரிகளில் உறுப்பு 1.30 லட்சம் டிப்ளமோ இடங்கள் காலியாக இருக்குது. இப்போது நடப்பு கல்வியாண்டுக்கான டிப்ளமோ படிப்பு மாணவர் சேர்க்கை நடந்துட்டு வந்துட்டுருக்குது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான கால அவகாசம் ஜூலை 31 நிறைவடைஞ்சிருக்குது. அரசு கல்லூரிகளில் மொத்தமாக இருக்கக்கூடிய 22,600 இடங்களில் 10,600 இடங்களும், தனியார் கல்லூரிகளில் 1.30 லட்சம் இடங்களில் 22,000 இடங்களும் மட்டும் நிரம்பியிருக்குது. அதனால் மாணவர் சேர்க்கையை அதிகரித்திடக்கூடிய நோக்கத்தில் டிப்ளமோ சேர்க்கைக்கான அவகாசம் வர 31 வரைக்குமே வந்துட்டு நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஜூலை 31 தான் வந்துட்டு கடைசி நாள் டிப்ளமோ சேர்க்கையில் சேர்றதுக்கு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஆகஸ்ட் 30 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அறிவிப்பு வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட் ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான நாளும் கூட, அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பிரதமர் யார், இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாத சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். சோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையா மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியா இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்கிட்ட டவுட் கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல? அதான்
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுது.

0: இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா, வாகை தொடவா தொடவா. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போ பில்லூர் அணை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இப்போ நிரம்பி இருக்குது. இதனால பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ பில்லூர் அணையில் வந்துட்டு வினாடிக்கு 8000 கன அடி வந்துட்டு நீர் வந்ததை அடுத்து பில்லூர் அணை நிரம்பி இருக்குது. கோவை மாவட்டம் பில்லூர் வனப்பகுதியில் பில்லூர் அணை 100 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருஷமுமே தென்மேற்கு பருவமழையின் போது அணைக்கு நீர்வரத்து அதிகமாகும். நேற்று முன்தினம் கேரள மாநிலத்தில் கனமழை பெய்திருக்கிறதுனால இதனால் கோவை அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதிகபட்சமாக வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் வந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அணையோடைய நீர்மட்டம் 95.50 அடியாக இருந்த நிலையில் அதனால அணையோடைய முழு கொள்ளளவான 97 அடியை நேற்று வந்துட்டு அதிகாலை 3 மணிக்கு எட்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அணை நிரம்பியதை அடுத்து அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதையுமே மின்சார உற்பத்தி செய்கிறதுக்காக 6000 கன அடியும் 4 மதகுகள் வழியாக 2000 கன அடியும் மொத்தமாக வந்துட்டு 8000 கன அடி தண்ணீர் வந்து பவானி ஆற்றில் திறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வந்து குறைபுரண்டு ஓடி இருக்குது. கரையோர மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு போகும்படி அறிவுறுத்தவும் பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கேஆர்எஸ் அணை இருக்கு இல்லையா கர்நாடக மாநிலத்தில், அதுலேயுமே வந்து நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால நீர் திறப்புமே வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்குது. இதனால இனி வரக்கூடிய காலங்களில் மேட்டூர் அணையோடைய நீர்வரத்துமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அதே நேரத்தில் இப்போ நம்ம சேலத்தில் ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா கிருஷ்ணன். அவங்க வந்துட்டு மேட்டூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிருஷ்ணா அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் இன்ஜியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
1: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
0: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல

0: விவரங்கள் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய கேஆர்எஸ் அணை இருக்கு இல்லையா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேஆர்எஸ் அணையிலிருந்து இப்போது நீர் திறப்பு 26,766 கனஅடியாக வந்துட்டு இப்போது அதிகமாக்கப்பட்டிருக்குது. நேற்று சாயங்காலம் 5 மணி நிலவரப்படி கேஆர்எஸ் அணையிலிருந்து நீர் திறப்பானது 1766 கனஅடி நீர் வந்து வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. 19.52 டிஎம்சி கொள்ளளவு இருக்கக்கூடிய இந்த கபினி அணையிலிருந்து 18.21 டிஎம்சி தண்ணீர் இருக்குது. அணைக்கு வினாடிக்கு 27,000 கனஅடி வந்து தண்ணீர் வந்துட்டு இருக்குது. அணையிலிருந்து 25,000 கனஅடி வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. இரு அணைகளில் இருந்தும் தமிழகத்திற்காக இப்போ 26,766 கனஅடி நீர் வந்துட்டு இப்போ வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. இப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், மேட்டு தண்ணி இப்போ வந்துட்டு மேட்டு அணைக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் வந்துடும் அப்படின்னு நினைக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மேட்டு அணையோட நீர்மட்டம் இதை பொறுத்து மாறப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவுமே இருக்கும். முக்கியமாக அந்த ஆரிய கூழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கலந்து கொடுத்தோம்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அந்த உடல் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான குழந்தைங்களுக்கான ஹெல்த் டிப்ஸு டீச்சர்ஸ் வந்துட்டு இப்படி குழந்தைங்க வந்துட்டு பாதுகாத்துக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்காக கொண்டு செஞ்சுட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க, ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேளுங்க. திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணிக்கும் ஸ்ரீகர்ணி அவங்க கூட. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுவது இயற்கை சீரழிவா தொழில் முன்னேற்றமா? நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுவது இயற்கை சீரழிவா தொழில் முன்னேற்றமா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, வர 7ஆம் தேதியிலிருந்து நெசவாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வர 7ஆம் தேதி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னா கைத்தறி தினம் அன்னைக்கு வந்துட்டு நடக்க போகுது, தேசிய கைத்தறி தினம். அதுக்காக வந்துட்டு தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் கைத்தறி நெசவாளர்கள் சிறப்பு மருத்துவ முகாம் சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அருணாச்சல செட்டியார் மண்டபத்தில் வர 7ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி சாயங்காலம் 4 மணி வரைக்குமே நடக்கக்கூடிய இந்த முகாமில் இருதயம், கண், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், நீரிழிவு தொண்டை மருத்துவம், அதுக்கப்புறம் நீரிழிவு நோய் அளவு கண்டறிதல், அதுக்கப்புறமா இரத்த அழுத்தம், பொது மருத்துவம், மகளிர் சுகாதாரம் போன்ற இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பரிசோதனைகள், ஆலோசனைகள், மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த கூட்டுறவு மற்றும் தனியார் நெசவாளர்கள், நெசவு சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களுடைய குடும்பத்தினர் பயன்பெறலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நெசவாள பெருமக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வர 7ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாமில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கண்டுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா முரளி. அவங்க வந்துட்டு குகை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே முரளி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி வந்துட்டு உங்களோட பர்த்டே வந்துட்டு கொண்டாடுங்க. அதே மாதிரி நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம ஹாப்பியாக இருங்க. இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9887770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள்

சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரவணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுவது இயற்கை சீரழிவா தொழில் வளர்ச்சியா? நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுவது இயற்கை சீரழிவா தொழில் வளர்ச்சியா அப்படிங்கறதான் வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில

0: உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பிரதமர் யார், இந்தியாவில் முதல் பிரதமர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்கு. இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஜவஹர்லால் நேரு. இந்த கேள்விக்கான பதில யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ் அவர்களும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்பி சுட்டு நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில் பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நான் நரேஷ் குமாரோட இது எங்க செலஞ்சலா பாட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நானுமே இங்க வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாய் நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதிபாவுடன் எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டே விளையாட வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன விளையாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆடி 18 வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, காலையில் எங்கள் வீட்லேயும் வந்து காலையில் எழுந்திரிச்செல்லாம் சுத்தம் பண்ணி இருந்த அந்த பிஸியில் எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யலை. சரி, சாப்பாடு செய்யலை, நம்ம கடையிலையாவது போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வரவழியில் கடையை தரணும். ஒரு கடை கூட திறக்கலை. ஆடி 18 கடை திறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இது ஆடி 18 கடை திறக்க மாட்டாங்களா இல்லை இது எதாச்சியாக நடந்துச்சான்னு தெரில, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக

0: ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த விளையாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடணும்னு நினச்சிங்க நான் கால் பண்ணுங்கள் 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு ஊர் பேர் ஒன்று சொல்லுவோம், அந்த ஊர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான விஷயம் சொல்லணும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம், இல்லை அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாப்பாடாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், அந்த ஊரில் பிரபலமான ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால்
1: பண்ணுங்கள் 9787 7078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் விளையாடுங்க.
0: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஆடி 18 அதுமா முதல் நேரம் ஒருத்தர் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுறேங்க.
0: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் மாணிக்கம் அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா அண்ணா?
2: சரிங்க, நீங்க ஒரு ஊர் பேர் சொல்லுங்க, அந்த ஊர்ல இருக்க பெருமை என்னன்னு சொல்லுங்க.
0: ஆமா, விளையாடுவோமா?
2: சரி.
0: சென்னை.
2: சென்னை தலைநகரம். பீச், மெரினா பீச்.
0: ஓகே, சூப்பர். சேலம்.
2: மாம்பழம்.
0: நாமக்கல்.
2: நாமக்கல் முட்டை.
0: சூப்பர் மாணிக்கம் அண்ணா, அருமையால எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
0: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரன் மற்றும் பிரதிபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாடு கேட்டு வாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம

0: பாக்கெட்ல இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. பொதுவா நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டேட் புவர் டேட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இதையெல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரும் பேரும் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ஊரும் பேரும் விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஊர் பேர் சொல்லுவேன், அந்த ஊரில் இருக்க பெருமையான விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஃபேமஸான விஷயத்த நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். உங்களுக்கும் ஆடி பேருக்கு நல்வாழ்த்துக்கள். பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
3: தெரியுமா?
1: ஆமாங்க, விளையாடுவோமா? கன்னியாகுமரி
3: அம்மன்,
1: கன்னியாகுமரியில அம்மனா? திருவள்ளுவர் சில சொல்லுவீங்க அப்படின்னு
3: நினைச்சேன்.
1: அடுத்து மதுரை,
3: மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்.
1: ஓகே, அடுத்து ராமேஸ்வரம்,
3: ராமேஸ்வரம், ராமேஸ்வரம்
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாடி கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
4: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
3: என்னடாடே, உங்கள்ட ஒரு டவுட் கேட்கவா?
4: வேணாம்னு சொன்னா விடவா போற? கேளு
3: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலை தோட்டுறோம் தெரியுமா?
4: தலை காயறதுக்கு.
3: அதான் இல்லை, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்லை. அதான்
5: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வருவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
4: பிரதீபாவுடன்.
3: ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், ஊரும் பேரும் அப்படிங்கிற பேரில் ஒரு அருமையான விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், அந்த ஊரில் இருக்க ஸ்பெஷலான விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: ருக்மணி பாட்டி எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கும்ப்பா.
4: ஓகே ஓகே.
5: மாத்தி மாத்தி குரல் வருது.
3: மாத்தி மாத்தி வருதா? இப்ப நல்லா தானே வருது
4: பாட்டி? ரெண்டு பேர் இருக்கோம் பாட்டி. வாழ்த்துக்கள் பாட்டி, உங்களுக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள்.
5: நாங்கள் மேட்டூர்காரங்க. ஆடி பதினெட்டு சிறப்பா இருக்கும், உங்களுக்கும் சிறப்பா சொல்லிக்கிறோம்.
3: சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: அடுத்து
3: சேலம்.
5: சேலம் ஏற்காடு இருக்கு, மாம்பழம்னு சொல்லுவாங்க. ஆனா அது தர்மபுரி மாம்பழத்தை தான் நம்ம, அதாவது கிருஷ்ணகிரி மாம்பழத்தை தான் சேலம் மாம்பழம்னு சொல்லிட்டு போறோம்.
3: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
5: போதுமா?
3: போதும் பாட்டி, போதும் பாட்டி, நன்றி பாட்டி.
5: சரி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
5: டாக்டர்னுக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
5: இன்னும் புது பாட்டு நான் சொன்ன பாட்டு இன்னும் வரல.
3: போட்டுக்கலாம் பாட்டி, அடுத்த வாரம்
5: போட்டு. பொதுவா சொல்லிட்டீங்க, புது பாட்டு வந்தா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி பாட்டி, நன்றி.
5: நன்றி சாமி, நன்றி சாமி. நன்றி.
3: நாதகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
4: மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபாவும் திவாகரும். இப்போது உங்களுக்காக ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு
2: கேட்டீங்கன்னா, ஊரும் பேரும் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: இந்த விளையாட்டோட விதிமுறைகளை நான் உங்கள்கிட்ட ஒரு ஊர் பேர் சொல்லுவேன், அந்த ஊர் பேர்ல என்ன ஃபேமஸ் அப்படிங்கறத நீங்க என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: இப்போ வந்திருக்கிற திவாகர் மற்றும் பிரதிபாவும் அல்லாமல் அனைத்து தொகுப்பாளர் இப்ப நுகர்ப்பு பணியாளருக்கும் 18 ஆடி 18 விழாவுடைய வாழ்த்துக்களுடன் திருப்பூர் மாவட்டம் மோர் ஆலவன்.
2: வாழ்த்துக்கள் அண்ணா, உங்களுக்குமே வாழ்த்துக்கள் அண்ணா.
3: வாழ்த்துக்கள்.
1: எப்படி இருக்கீங்க ஆதவன் அண்ணா?
3: உங்களுக்கான
1: ஊர் பெயர் ஈரோடு.
3: ஈரோடு வந்து மஞ்சள் பெயர் பெற்ற மஞ்சள் மாநகர்.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து
2: திருப்பூர்.
3: திருப்பூர் வந்து பனியன் தொழிலுக்கு பெயர் போட்டது.
1: ஓகே அண்ணா. அடுத்து நாமக்கல்.
3: நாமக்கல் இந்த கோழி பண்ணைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் கோழி இது பண்ணைகள் தான் இருக்கிற கோழி பண்ணைக்கு பெயர் போட்டு.
1: சூப்பர், அருமையா அண்ணா. ரொம்ப நன்றி ஆதவன் அண்ணா.
3: இருவருக்குமே நன்றிகள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.
1: திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி சூப்பர் ஆளாண்டார். மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா 107.8 வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2: ஊரும் பேரும் இப்படின்ற விளையாட்டு தான் நாம் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஊர் பேர் சொன்னால் அந்த ஊரில் இருக்க ஏதாவது ஒரு ஃபேமஸான பொருளோ இல்லை சாப்பாடோ எதுனாலும் சொல்லலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன். முதற்கண் நம்மளுடைய சோனா பண்பலையை கேட்டிருக்கிற எல்லாருக்குமே ஆடி பெருக்கு ஆடி 18 நல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
2: வாழ்த்துக்கள் அண்ணா, உங்களுக்குமே வாழ்த்துக்கள் அண்ணா. இன்னைக்கு
3: ஆமா, நம்ம சேலம் மாநகரில் நீர்நிலைகள்லாம் நல்லா நிரம்பி இருக்கா? எப்படி
1: நிரம்பி இருக்குண்ணா? ஆனா அந்த அளவுக்கு இல்ல.
3: மழை
1: பெஞ்சிட்டு இருக்கனா அப்பப்ப பெய்யுது, பட் அதிகபட்சமா பெய்யல.
3: இதே மாதிரிதான் வேலூர்லயும் பெய்யுது, 5-10 நிமிஷம். ஆனா அந்த அளவுக்கு இல்ல, பாப்போம் வரும். நம்ம நம்புவோம்
1: இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
3: இருக்கோம்? ஆமா, நீங்க ஒரு ஊர் பேர் சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற சிறப்பான சாப்பாடோ பொருளோ சொல்லலாம்.
1: ஆமாங்க, விளையாண்டுருவோமா?
3: போலாமே.
2: அண்ணா உங்களுக்கான ஊர் ராமேஸ்வரம்.
3: ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் பாம்பன் பாலம்.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து வேலூர்.
3: வேலூர் பிரியாணி.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து
3: ஆனா இன்னொன்னு ரொம்ப சிறப்பு, கத்திரிக்காய். வேலூர் கத்திரிக்காய் புவிசார் குறியீடு கொடுத்திருக்கிறாங்க.
1: அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்து
2: திருச்சி.
3: திருச்சி மலைக்கோட்டை.
1: ஓகே அண்ணா. திண்டுக்கல். சூப்பர் அண்ணா. அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: தேங்க்யூ சோ மச் பா. இந்த டே உங்க இருவருக்கும் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் டே வா மீட்டம்.
1: பாய் அண்ணா, பாய்.
2: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட நீங்களும் விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நாம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊரும் பேரும் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ஊரும் பேரோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், நீங்கள் அந்த ஊரில் இருக்க ஏதோ ஒரு பெருமையை சொல்லணும். இப்போது நம்ம கூட விளையாட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வெள்ளார் தங்கசாமிங்கம்மா.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
3: முதல் ஊர்
2: சென்னை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, மெரினா பீச்.
1: சூப்பர்ண்ணா.
3: அடுத்து நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் தர்கா, கடற்கரை ஓரம் இருக்கிறதா, நாகூர் தர்கா.
3: நாகூர் தர்கா, சூப்பர் அண்ணா. அடுத்து கிருஷ்ணகிரி.
2: கிருஷ்ணகிரிங்களா? கிருஷ்ணகிரியில வந்து தொழிற்சாலை வசூல இருக்கு, மாம்பழத்துக்கு ஃபேமஸ்.
3: சூப்பர்
1: சூப்பர் அண்ணா. உங்களுக்கு அடுத்து திருவண்ணாமலை.
2: திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், கிரிவலம் ஃபேமஸ்.
3: சூப்பர் சூப்பர்.

0: அருமையாளானுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது இரண்டாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் மூன்றாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன், இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அந்த இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு
2: கேட்டீங்கன்னா, ஊரும் பேரும் அப்படின்ற விளையாட்டு தான் நாம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ஊரும் பேருமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு ஊர் சொல்லுவோம், நீங்க அந்த ஊர்ல இருக்க ஏதாவது ஒரு பெருமை அதை பத்தி நீங்க சொல்லணும்.
1: அது வந்து ஒரு இடமா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த ஊர்ல இருக்க பெருமையான விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேங்க. நான் கஸ்தூரி பேசுறேங்க.
2: ஓகே ஓகேங்க அண்ணா.
1: கஸ்தூரி அண்ணா, நீங்க நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம் தெரியுமா? ஊரும் பேரும்.
1: ஆமாங்க, விளையாடுவோமா?
3: விளையாடுவோம்.
1: ஓகே, உங்களுக்கான ஊர்?
2: திருவண்ணாமலை.
3: திருவண்ணாமலை, அதாவது அண்ணாமலையார் தெய்வம் ரொம்ப சிறப்பு. கிரிவலப்பாறை ஒரு அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு ஊருங்க.
1: ஓகே, உங்களுக்கான அடுத்த ஊர் சேலம்.
3: சேலம்ங்களா?
1: ஆமாங்கண்ணா.
3: சேலம் அப்படின்னா சேலத்துக்கு மாம்பழம், திருச்சிக்கு மாம்பழம். மாம்பழத்துக்கு மிக சிறந்த ஒரு ஊர் சேலம்ங்க.
1: சூப்பர் அண்ணா. அடுத்த
2: ஊர் சென்னை.
3: சென்னை, சென்னையில வந்து நம்ம சட்டசபை இருக்குதுங்க. அதே நேரத்துல மெரினா பீச், நம்ம உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பீச் மெரினா பீச் இருக்குது.
1: அற்புதம், அற்புதம். ரொம்ப நன்றி கஸ்தூரி அண்ணா.
3: நன்றிங்க அம்பி, நன்றிங்க.
1: நன்றி, அருமையா நீங்க சூரியனா, ரொம்ப நன்றி. மைனியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஊரும் பேரும் அப்படிங்கிற விளையாட்டை இப்போ உங்களோட விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்களும் விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்க.
2: 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்களோட நீங்களும் விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளவு நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொடிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கவா?
2: வேணாம்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல, அதான்.
3: சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரை சேமிப்போம், நீர்வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு
4: கேட்டீங்கன்னா, ஊரும் பேரும் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஊர் பேர் சொல்வோம், நீங்கள் அந்த ஊரில் இருக்க ஏதாவது ஒரு பெருமையான விஷயம் சொல்லணும். அதாவது அது பொருளாகவும் இருக்கலாம், சாப்பாடாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது இடமாகவும் இருக்கலாம்.
3: இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவரு கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
3: ராமோனா, நான் சூப்பரா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?

0: வணக்கம் வணக்கம் ராமு அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
1: விளையாடுறோம் தெரியுமா?
0: ஆமாங்க, விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான ஊர் பெயர்
2: தென்காசி.
1: தென்காசிங்களா?
0: சூப்பர் அண்ணா. அடுத்து உங்களுக்கான அடுத்த ஊர் கிருஷ்ணகிரி. ஓகே அண்ணா. அடுத்து
2: திருவாரூர்.
0: விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா FM 107.8 உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் ஒரு சூப்பரான விளையாட்டு தானுங்க நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
7: ஊரும் பேரும் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ஊரும் பேருமோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஊர் சொல்லுவோம், நீங்கள் அந்த ஊரில் இருக்க பெருமையான ஒரு பொருளோ இல்லை சாப்பாடோ இடமோ எது வேணாலும் சொல்லலாம். இப்போது நாம் கூட விளையாட ஒரு நேயர் நினைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி விட்டு எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. இருவருக்கும் வணக்கம். நிலையத்தில் அனைவரும் எப்படி இருக்கீங்க?
7: சூப்பரா இருக்கும்க்கா. வணக்கம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: ரொம்ப நலமா இருக்கோம்.
7: ஓகே ஓகேங்கக்கா. இன்னைக்கான என்ன கேம்னு தெரியுமாங்கக்கா?
8: ஊரும் பேருமா?
7: ஆமாங்கக்கா, ஊரும் பேரும் தான். விளையாடலாமாக்கா?
8: விளையாடலாம்.
7: உங்களுக்கான முதல் ஊர் சென்னை.
8: சென்னை பீச்.
7: தஞ்சாவூர்?
8: தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை.
7: சேலம்?
8: சேலம் மாம்பழம்.
7: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க அக்கா, நன்றி அக்கா.
8: நிறைய ஃபேமஸ் சேலத்துல இருக்கு, எல்லா இடத்துல நிறைய இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணு மட்டும் சொல்லிருக்கேன்.
7: ஓகே ஓகே அக்கா, நன்றி அக்கா.
8: நன்றி நன்றி நன்றி,
6: ரொம்ப நன்றி அக்கா. சூப்பராக விளையாண்டுங்க ராஜேஸ்வரி அக்கா, நீங்கள் கால் பண்ணி ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுகள் சிலது வாக்கர் என்னுடன் மற்றும் பிதைப்பாவுடன். இப்போ ராஜேஸ்வரி அக்கா சமய விளையாண்டாங்கல்ல, மக்களை நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்.
7: 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளையாடுங்க.
6: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
9: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. வந்துட்டுருக்கேன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க வந்துட்டுருக்கேன். காத்திரு, காதலோடு ஒரு ரைடுக்கு

பார்த்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் சிரிப்புல என் கவலையை மறக்க, ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன. லெட்ஸ் கோ.

0: பார்த்து வருவது.
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயம் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் மற்றும்
3: பிரதீபாவுடன்.
2: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
3: ஊரும் பேரும் அப்படின்ற கேம் தான் நாம விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஊரும் பேரும் கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஊர் பேர் சொல்வோம், நீங்கள் அந்த ஊரில் இருக்க ஏதாவது ஒரு பெருமையான ஒரு பொருளோ இடமோ எதனாலும் சொல்லலாம்.
2: இந்த விளையாட்டு தான் அன்றைக்கி நம்ம விளையாண்டோம். இந்த விளையாட்டில் நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக சூப்பராக விளையாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு மக்களே. உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வளர்ச்சிக்கு விலையா பூமிய கொடுக்கறதா? நாம அழிச்சு கொண்டிருக்க கூடிய பூமி குறித்து எதிர்கால தலைமுறை கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? ஒரு காலத்துல மனித இனம் இயற்கையோட ஒரு பகுதியா வாழ்ந்திருந்துச்சு. இன்னைக்கு இயற்கைய வென்று ஆட்சி செய்யக்கூடிய சக்தியா தன்னை நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு பேரழிவு அமைதியா காத்துட்டு இருக்குதுங்க. உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காலநிலை நெருக்கடி, வெப்ப அலைகள், காட்டுத்தீ, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, பனிப்பாறைகள் உருகுதல், உயிரினங்களோட அழிவு, மனித வனவிலங்கு எதிர்கொள்ளல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியான நிகழ்வுகள் இல்லைங்க. இது எல்லாமே ஒரே நோயின் அறிகுறிகள். இந்த நோய் கட்டுப்பாடற்ற நுகர்வு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த நூற்றாண்டுல மனித சமூகம் பயன்படுத்திய வளங்களை விட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய வளங்கள் பல மடங்கு அதிகம். பூமியோட வளங்கள் முடிவற்றது அல்லங்க. இருந்தாலுமே பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற பெயர்ல நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தொடர்ந்து அதிக உற்பத்தியையும் அதிக நுகர்வையும் ஊக்குவிக்குது. உலகமயமாக்கலுக்கும் முதலாளித்துவ பொருளாதாரமும் மனிதர்களை தேவைக்காக அல்ல, வெறும் ஆசைக்காக வாங்கக்கூடிய சமூகமா மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு புதிய திறன்பேசி சந்தைக்கு வந்த உடனே நம்மளோட கையில இருக்கக்கூடிய கருவி பலசா மாறிடுது. ஆனா அந்த சின்ன கருவிக்குள்ளார இருக்கக்கூடிய மதிப்புமிக்க உலோகங்கள் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு திறன்பேசி தயாரிக்க பயன்படக்கூடிய அரிய கனிமங்கள் உலோகங்களை பெற உலகத்துல பல பகுதிகளில் மலைகள் வெட்டப்படுது, காடுகள் அழிக்கப்படுது, ஆறுகள் மாசுபடுத்தப்படுது, ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் தங்களோட வாழிடங்களை இழக்குது. சில வருஷங்களுக்கு ஒரு தடவை திறன்பேசிய நாம மாத்திரம். ஆனா அதற்காக அழிக்கப்பட்ட காடுகள் திரும்பவும் வளர பல ஆண்டுகள் தேவைப்படுது. ஒரு விலங்கு இழந்த வாழிடத்தை திரும்பவும் உருவாக்க பல தலைமுறைகள் தேவைப்படுது. இந்த காத்திரமான உண்மைய நவீன வாழ்க்கை முறை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுல காடுகள்ல பல ஆண்டுகளா பணியாற்றிய அனுபவத்துல நான் கண்ட உண்மை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யானைகள் மனிதர்களோட நிலங்களுக்குள்ளார வரல, மனிதர்கள் தான் யானைகளோட வாழ்விடங்களுக்கு நம்ம போறோம்னு சொல்றாங்க. காடுகள் சுருங்குறப்ப யானைகள் தங்களோட மரபார்ந்த வழித்தடங்களை இழக்குது.

நீரையும் தேடி கிராமங்களுக்குள்ளார போகுது. அதன் விளைவாதான் மனிதர்களும் யானைகளும் உயிரிழக்குது. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவுல 1000 கணக்கான மனிதர்களும் 100 கணக்கான யானைகளும் மனித யானை உயிர் கொள்ளல உயிரிழந்திருக்கு. இந்த மரங்களுக்கு பின்னாடி வெறும் காட்டு விலங்குகள் இல்ல, வளர்ச்சி அப்படின்ற பெயர்ல நாம எடுத்த பல தவறான முடிவுகளும் இருக்கு. இன்னைக்கு உலகம் காலநிலை மாற்றத்தை பத்தி பேசுது, ஆனா அதுக்கு அடிப்படை காரணமான அளவுக்கு மீறிய நுகர்வை பத்தி பேச தயங்குறோம். நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும், அணியக்கூடிய ஒவ்வொரு ஆடையும், மாற்றும் ஒவ்வொரு மின்னணு கருவியும் பூமியில எங்கோ ஒரு பகுதியில ஒரு அழிவை உருவாக்குது. அந்த விலையை கொடுக்கறது பெரும்பாலும் காடுகளும் ஆறுகளும் விலங்குகளும், இறுதியில நம்மளுடைய குழந்தைகளுமே. இந்த பூமி நமக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறானது. நம்மளோட வாழக்கூடிய கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கும் இன்னும் பிறக்காத தலைமுறைகளுக்கும் பூமி மீது சமமான உரிமை இருக்கு. நாம இன்னைக்கு வாழக்கூடிய வசதியான வாழ்க்கைக்காக அவங்களோட எதிர்காலத்தை அடமான வைக்க முடியாது. மாற்றம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தொடங்கலாம், நிறுவனங்களும் பொறுப்பேற்கலாம், ஆனா உண்மையான மாற்றம் ஒவ்வொரு மனிதரோட மனதுல இருந்து தாங்க தொடங்கணும். எனக்கு இது உண்மையில தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி பல அழிவுகளை தடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது. வரலாறு நம்மள எந்த தலைமுறையா நினைவு கூறும்? பூமியை பாதுகாத்த தலைமுறையாகவா, இல்ல அறிவும் தொழில்நுட்பமும் இருந்தும் கூட தன்னோட பேராசையால அழகிய இந்த உயிர்கோளத்தை அழிச்ச தலைமுறையாகவா? இந்த பதிலை எழுதுறது நம்ம கையில தாங்க இருக்கு. என்னங்க மாற்றம் ஒன்றே மாறாதது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடாது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்ருக்கிறார். ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: வழிமுறைகள்ல நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இலைக்கரைசல் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம், 5 வகையான இலையை வந்து கரைசல் நொதுக்க வச்சு இதை கொடுக்குறோம் நம்ம. இதுமே வந்து அந்த தாவரங்களில் வந்து நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தும், மற்ற பூச்சி உழுதல் பூச்சி கடிக்கிறது உதாரணத்துக்கு வெட்டிக்கிளி இதெல்லாம் கடிக்கல அதெல்லாம் தடை செய்யணும்னா இதை வந்து வாரம் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணலாம் மேல. ஒரு ஏக்கரைக்கே 1 லிட்டர் யூஸ் பண்ணால் போதும், இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இப்போ உணவுப் பொருள் இல்லாமல் மூலிகை விவசாயம் செய்கிறாங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு வெட்டிவேர் விவசாயம், கருமஞ்சள் விவசாயம் அந்த மாதிரி பயன்படுத்த முடியும். அதுக்கு இது நல்ல நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த உரங்கள் எல்லாமே. எடுத்துக்கலாம் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம சாப்பிடறத விட கீரையில 40% சத்து அதிகம்னு சொல்றாங்க. என்ன கேட்டா 40% அதை விட அதிக சத்தே இதுல கிடைக்கும். என்ன காரணம்னா 2 லீஃப் அந்த தாவரம் அப்பதான் முளைக்குது. கரெக்டா 7-12 நாளுக்குள்ள ஹார்வெஸ்ட் பண்றோம். அந்த முழு தாவரமும் அடுத்து வளர்றதுக்கான சத்தும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம சாப்பிடும் போது நிறைய விட்டமின், நியூட்ரிஷன், மினரல்ஸ் இது எல்லாமே அதுல இருக்கும். அது அப்படியே டைரக்டா நமக்கு கிடைக்கும். எப்பயுமே மைக்ரோகிரீன் நம்ம சாப்பிடும் போது குக் பண்ணக்கூடாது, அப்படியே ராவா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மினிமம் 10-15 கிராம் ஒருத்தர் தாராளமா ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் குழந்தைங்கள இருந்து எல்லாமே. இல்லைன்னா நம்ம வீட்டுல சமையல் பயன்படுத்தும் போது எப்படி கொத்தமல்லி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கருப்பு உளுந்து மைக்ரோவின் எடுக்கும் போது நம்மளோட எலும்பு மூட்டுக்குலாம் நல்ல எனர்ஜியா இருக்கும். அதாவது இடுப்பு வலி இருக்கு, கை கால் வலி இருக்கு, லேடிஸ் தான் சொல்லுவாங்க, அவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். அதோட பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு அதோட சத்து.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மைக்ரோ கிரீன்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்ட்ட டவுட் கேட்கவா?
2: வேணாம்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல. அதான்
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஒரு துளி நீர் தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அதே போல நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க அதையும் சொல்லுங்க.
4: நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமா நாங்கள் இது மாட்டில் தான் ஏர் உழுதுகிட்டிருந்தோம். அன்னைக்கெல்லாம் விவசாயம் நல்லா வந்ததுமா, நல்லா வந்தது, நல்லா விளைஞ்சது, மழை பெஞ்சது, நல்லா மக்கள்லாம் அந்த விவசாயத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்தது. ஆச்சா இன்னைக்கு வந்து அது மாதிரி இல்லை, எல்லாம் மிஷின் ஏரியா வந்தது. ஆச்சா டிராக்டர் வச்சு உழுவுற மாதிரி வந்தது. அன்னைக்கு வந்து இதில் மாட்டில் ஓட்டி நாங்கள் வெள்ளாமை பண்ண மாதிரி இன்னைக்கு இந்த மிஷின் காலத்திலலாம் இல்லைங்க. ஏதோ நாங்கள் வெள்ளாமை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சிறுதானி வந்து கம்பு, சோளம், தினை, பனிவரகு, நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, அதே மாதிரி அவரை பயிறு, துவரை, கொள்ளு, இது மாதிரி ஐட்டம்லாம் அடிச்சுங்க. ஏன்னா மேட்டுக்காடு கடலை போடுவோங்க. அதே மாதிரி கொட்டை, ஆமனுக்கு கொட்டைக்காய், இதுதான் எங்களுக்கு செலவுக்கு அன்னைக்கு. இன்னைக்கு வந்து தான் எங்க போய் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சா கூட ஒரு 200-300 காசு அன்னைக்கு கடினம். எனக்கு விவரம் தெரிய நான் ஸ்கூல் போகும்போது 10 பைசா கொடுப்பாங்க. அந்த 10 பைசாவுக்குள்ள 3 பைசா ஐஸ் வாங்குவேன். ஆச்சா மீதி 7 பைசா 2 பைசாவுக்கு பென்சில் வாங்கிக்குவேன். அதை 2 நாளைக்கு வச்சுக்கணும், இல்லைன்னா எங்கள் பாட்டி அந்த படத்தில் இருக்குது வெளுத்து விட்ருவோம். அண்டி பாட்டி பட்டை கிளப்பி விட்ருவோம். இப்போல்லாம் 100 ரூபா எங்கள் பேருங்களுக்கு கொடுத்தா உழுத்தானா அப்படிங்குதுங்க. அந்த மாதிரி வேணா அன்றைக்கி மரியாதை இருந்துச்சு. அந்த காசுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. மக்களும் மதித்தாங்க, விவசாயத்தை மதித்தாங்க, பெரியவங்களுக்கு பயந்தாங்க. இன்றைக்கி இந்த ஜெனரேஷன்லாம் யாருக்கும் யாரும் பயப்படுறதில்ல. ஆச்சா அந்த மாதிரிங்க எல்லாம் கவடத்து வாழ்ந்தோம். அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி வந்து விசனம் ரொம்ப வேதனையோடு வாழ்கிறோம். இந்த விவசாயத்தில் வேதனையோடு தான் வாழ்கிறோம். எனக்கு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறேன். இப்போ வந்து சிறுதானி தான் போய் வாங்கிட்டு வரேங்க. கம்பு, சோளம், தினை, குதிரவாளி, ருசி ஒன்றும் இல்லை. நம்ம ஏதோ போய் கொஞ்சம் நாளைக்கு உயிர் வாழலாங்கிறதுக்கு தான். ஆச்சா வயிற்று பசிக்காக வந்து ருசிக்காக இல்லை, பசிக்காக சாப்பிடும். நான் காலையில் வந்து இந்த இதுலேருந்து வீட்டை சுற்றி 50-70 மீட்டருக்கு பக்கமாக இருக்கும். அப்படி காலையில் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் நடப்பேன். வந்து முதல்லாம் யோகா பண்ணுவேன், ஃபுல்லாக யோகா பயிற்சி பண்ணுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாகுது. அந்த நடந்து முட்டும் உடல்

0: பயிற்சி முடித முதற்கட்ட பயிற்சி பண்ணிட்டு மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிட்டு பேச வந்துவேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இன்றைய விவசாய முறைகள் எந்த மாதிரி இருக்கு, அதே மாதிரி நாங்க என்ன மாதிரி சிறுதானியங்கள்ல உணவா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் மாறி போன விவசாயம் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஐயா சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துல இணைப்பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முத்துவேல் அவர்கள் இப்ப கிவி பல கன்றுகள் உற்பத்தி எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கிவிப்பழ கன்றுகளை வந்து பொதுவாக வந்து நம்ம கன்றுகளை உற்பத்திக்குன்னு பார்த்தோம்னா, வேர்விட்ட குச்சிகள் மூலமாக நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம். அதோட ஒட்டுக்கட்டுதல் மூலமாகவோ இல்லை மொட்டுக்கட்டுதல் மூலமா விதைகள்லேருந்து கூட நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம். திசு வளர்ப்பு முறையுமே வந்து ஆராய்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, விதைகள்லருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கன்றுகள் வந்து நம்ம மொட்டுக்கட்டுறதுக்கு நம்ம வந்து பொதுவாக பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி விதைகள்லேருந்து உற்பத்தி செய்யணும்னா நல்ல பழுத்த

0: பழங்களை வந்து தேர்வு செஞ்சு நல்ல மெச்சூரான பழங்கள்னு சொல்லிட்டு எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம வந்து பிரிச்செடுத்து ஒரு 4 to 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து உலர வச்சு அதை வந்து பாதுகாத்து வைக்கணும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து நல்ல ஒரு முளைப்பு திறன் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு 3000 to 3500 பிபிஎம் அளவுக்கு ஜிப்ரலிக் அமிலத்தில் வந்து அதை வந்து நினைச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் விதை போட்டோம் அப்படின்னம்னா அதனுடைய முளைப்பு திறன் ரொம்ப நல்லா இருக்கும், செடியினுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரியான கன்றுகளை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து மொட்டுக்கட்டதலுக்கோ அல்லது ஒட்டுக்கட்டதலுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிகவும் பிரபலமாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேறுபட்ட குச்சிகள் மூலமாக நம்ம வந்து கன்றுகளை உற்பத்தி செய்யறோம். வேறுபட்ட குச்சிகள் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம் குச்சிகளை வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஒரு செடியை உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா பென்சில் திக்னஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்மா நம்ம சொல்லக்கூடிய ஒரு முறை. இதுல இந்த பென்சில் திக்னஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 0.5 to 1 cm வரைக்கும் விட்டம் உள்ள குச்சிகளை கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி குச்சிகளா இருக்கலாம், 10 to 15 cm நீளம் உள்ள குச்சிகளா இருக்கலாம். இதுல வந்து ஒரு 4 to 5 மொட்டுக்கள் வந்து அந்த குச்சிகள்ல இருக்கணும். அந்த மாதிரியான குச்சிகளை தேர்வு செஞ்சு நம்ம வந்து நடவுக்கு பயன்படுத்தலாம். இந்த வேர் விடுறதுக்கு வந்து நல்ல முடியாக வந்து இதுல வந்து வேர் வரணும் அப்படின்னம்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி குச்சிகளை வேர் விடுற வைக்கிறதுக்கு வந்து ஜனவரியிலிருந்து பிப்ரவரி அந்த குளிர் மாதங்களை தேர்வு செஞ்சு நம்ம வந்து நடவு செய்யறது குச்சிகளை உற்பத்தி பண்றது ரொம்ப நல்லது. அதுலயும் நல்ல முடிய வேர் வர்றதுக்காக ஒரு 500 ppm அளவுல வந்து ஐபிஎன் சொல்வோம் மார்க்கெட்ல கிடைக்கும் இண்டோல் பியூட்ரிக் அமிலம் இந்த கரைசல்ல வந்து ஒரு 15 to 20 வினாடிகள் நனைச்சிட்டு ஊற வச்சிருந்துட்டு நம்ம வந்து எடுத்து பாலித்தீன் பையிலையோ அல்லது மலர் பாவி அதுல உள்ள நிலத்திலேயோ நேரடியாகவோ நம்ம வந்து நடவு செய்யலாம். அந்த மாதிரி நடவு செய்யும் போது வேர்கள் வந்து அதிகமான அளவுக்கு நல்லபடியாக உற்பத்தி செய்யவும் வரும். கிட்டத்தட்ட 90% மேல வந்து நமக்கு வந்து சக்சஸ் சொல்லுவோம், நமக்கு வந்து கன்றுகளை வந்து உற்பத்தி செய்ய முடியும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எந்தெந்த மாதங்கள்ல கிவி பழ கன்றுகளை நம்ம நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எந்த மாதிரியான வழிமுறைகள்ல நடவு செய்யணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். குளுமையா இருக்கும். வெயில் கொளுத்தக்கூடிய கோடையில இலைகள் அடர்ந்த அதனுடைய நிழல் வந்து இதமானதா இருக்கும். புங்க மர நிழல தாயோட மடி தரக்கூடிய நிறைவோட ஒப்பிடுவாங்க. புங்க மர நிழலும் மங்கா தாய்மடி சுகமும் ஒண்ணுதாங்க. நீர் தேவையில்லாம நிலைச்சு நிற்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லலாம். அது பூக்கள் வர்றப்ப நிறைய தேனீக்களும் சிட்டுகளும் அப்படியே வட்டமிட்டு வரும். பூக்கள் உதிரும் பருவத்துல மரத்தடியில வெண்கம்பளம் விரித்த மாதிரி இருக்கும். மழை வர்றப்ப உதிர்ந்த மலர்கள் மழையால சிறு சிறு வரப்புகளா இணைஞ்சி மழை நீர் தடுப்புகளா மாறும். மழை காலத்தில் மரத்தில் புழுக்கள் பெருகிடும். அதை சாப்பிடறதுக்கு நிறைய பறவைகள் வந்து இறங்கிடும். ஒரு தடவை பொங்கல் நாளனைக்கு ஒரு மின்சிட்ட புங்க மரத்துல நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி அது மின்னலா பாஞ்சு கிளைக்கு கிளை தாவி கொண்டிருந்துச்சு. அதனுடைய அடிப்பகுதி செங்கதிர் வண்ணமும் மஞ்சள் வண்ணமும் இணைஞ்சி சுடர்விடக்கூடிய அழகு இனிமையா இருந்துச்சு. செஞ்சுடர் வண்ணமே அதை காட்டி கொடுத்திருக்கு. அடர்ந்த இலைகளுக்கு இடையில மறையும் அதை முழுமையா காண காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. பொங்கல் பரிசா அதை பார்த்ததுல மகிழ்ந்தோன்னு சொல்றாங்க. புங்க மர விதைகளோட வேம்பு விதைகளையும் சேர்த்து பொடியாக்கி கால்நடை சிறுநீர் ஊற வச்சு பூச்சி விரட்டியா பயன்படுத்துறது உண்டு. வறட்சிய எப்படி தாங்குது? வறட்சிய தாங்கி நிற்கக்கூடிய பல மரங்கள்ல சப்போட்டாவும் ஒண்ணு. அதுல நிறைய பழங்கள் கிடைக்குது. அண்மை காலமா அந்த மரங்கள்ல சிவப்பு எறும்புகளோட கூட்டம் நிறைஞ்சிருக்கு. அதோட கடி வாங்காம பழங்களை பறிக்கிறது இயலாத செயல். பறவைகளும் அணில்களும் எறும்புகளை மீறி சப்போட்டா பழங்களை உண்பதோடு வீணாக்காம செய்யுது. கொஞ்சம் கொறித்ததுக்கு அப்புறமா கீழே விழுந்த பழங்களை அது தின்றதில்ல. அதனால வீணாவதே அதிகம். பீனாரி மரங்களோட பசுமை சற்று கொஞ்சம் மாறுபட்டது. அதோட இலைகள் அடர்ந்த பசுமை வண்ணத்துல இல்லாம கொஞ்சமா வெளிரிய பசுமை வண்ணமா இருக்கும். அந்த மரம் தீக்குச்சி செய்ய பயன்படும். வாதமடைக்கு மரத்துல சின்ன இலைகளும் மஞ்சள் வண்ண மலர்களும் இருக்கும். மர உச்சியில மலர்கள் மாத கணக்குல வாடாம உதிராம இருக்கும். இந்த மரம் சித்த மருத்துவத்துல பயன்படுது. இதனுடைய இலைகளும் வேறு சில பொருட்களும் சேர்த்து மூட்டு வலிக்காக வாதமடைக்கு தைலம் செய்யறது உண்டு. வறட்சிய தாங்கக்கூடிய மரங்களே நீடிச்சு நிலைத்து நிற்குதுன்னு சொல்லலாம். புரசு மரம் மிக வலிமையானது. கடும் வறட்சியையும் தாங்கக்கூடிய

எது. அதனால எங்களோட காட்டுக்கு அது பொருத்தமான மரம். கொத்து, மண்வெட்டி போன்றவற்றின் கைப்பிடிகள் செய்யறதுக்கு ஏற்ற மரம். அதுல செய்யக்கூடிய கைப்பிடிகள் நீண்ட நாள் உடையாம இருக்கும். மரம் பசுமையா இருக்கிறப்ப வெட்டி பட்டைய உரிச்சிடணும். மரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை கைப்பிடியா பயன்படுத்தலாம். உலரும் முன்னாடி வரக்கூடிய மரப்பொடி ஒருவித நறுமணத்தோட இருக்கும். அதனால அந்த பொடிய சந்தனத்தோட கலக்கறது உண்டு. நாற்று பண்ணை வச்சிருக்க கூடிய எங்களோட நண்பர் பாரதிதாசன் வருஷம் ஃபுல்லாவே புரசு விதைகளை இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. மரிமா அப்படின்ற மரம் இங்க இருக்கு. அதனுடைய பழம் மிக சிறியதா இருக்கும், நல்ல மனம் வீசும், அதுல ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வேளாண் வல்லுநர் நாராயண ரெட்டி சொல்லியிருக்காரு. பறவைகள் மரிமா பழங்களை தின்பதா தெரியல. சரிங்க, புங்க மரத்தோட சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே. Thank you.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அதாவது மன உறுதி, விடாமுயற்சி, இது எல்லாத்தையும் வச்சு சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து பாரா ஒலிம்பிக் பிளேயர்ல வந்து 10 முறை வந்து ஸ்டேட் மெடலும் 3 டைம் வந்து நேஷனல் மெடலும் வாங்கியிருக்காரு. அவரோட பேர் வந்து மணிகண்டன் சார். மணிகண்டன் சாரோட பயணங்கள் எப்படி இருந்துச்சு, அவர் என்னென்ன மாதிரி சவால்கள்லாம் பார்த்தாரு, அதை தாண்டி எப்படி தொடர்ந்து பயணிக்கிறாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு பேச போறாரு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
2: மேடம், என்னோட பெயர் மணிகண்டன் மேடம். நான் வந்து சூரமங்கலம் அடுத்து ஆண்டிப்பட்டின்ற கிராமத்துல இருக்கேன் மேடம்.
1: ஓகேங்க சார். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு சார்?
2: நான் வந்து எங்க குள்ளூர் கபடி அன்னைதரசன் ஆண்டிப்பட்டின்னு ஒரு கபடி கிளப் இருக்குங்க மேம். அதுல வந்து நான் வந்து கபடி ஆடிட்டு இருக்கேன் மேடம். சின்ன வயசுல இருந்து கபடி ஆடிட்டு இருக்கேன் மேடம். இப்ப இடைப்பட்ட இந்த 4 வருஷத்துல பாரா ஒலிம்பிக்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு, எங்க ஊருக்கார ஒருத்தர் வந்து பாரா ஒலிம்பிக்னு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ அதுல போய் விளையாடுன்னு சொல்லி ஒரு அண்ணா அதுல சேர்த்து விட்டாரு மேடம். அதுல இருந்து கண்டினியூஸா வந்து 15 முறை மாநில அளவு பதக்கமும், 3 முறை தேசிய அளவு பதக்கமும் வாங்கியிருக்கேன் மேடம். 3 முறை கமிஷனர் கையால பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கேன் மேடம். 2 முறை மேயர் கையால பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கேன் மேடம். நான் எல்லா காம்படிஷன் ஆடுவேன் மேடம். கபடி, அத்லெட்டு, அப்புறம் ஸ்டேட் லெவல் பாடி பில்டிங்கு, அதுக்கப்புறமேட்டு பவர் லிப்டிங்கு, அதுக்கப்புறம் நேஷனல் ஆம் ரெஸ்லிங்ல நேஷனல் 3rd பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன் மேடம்.
1: ஓகே ஓகே சார். சார், அடுத்தது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு எதனால வந்துச்சு?
2: மேம், நான் வந்து மொத ஸ்கூல்ல போயிட்டு ஒரு மீட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்ல போய் கேக்குறேன். அந்த ஸ்கூல்ல வந்து பிடி சார் என்ன சொல்றாருன்னா, உன்னால நேராவே நிக்க முடியலையே, நீ எல்லாம் எப்படி ஸ்போர்ட்ஸ் பண்ணுவ, உன்னை பார்த்தா எங்களுக்கு பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த ஏன் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது, என்னால ஏன் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு தாட்ல நான் வந்து எங்க ஊர் கிளப்ல நான் அப்ப ஆடிட்டு இருக்கேன். அப்போ எங்க ஊர் கிளப்ல இருந்து அந்த ஸ்கூல் டீம்ல ஆட வைக்கிறாங்க. ஸ்கூல் டீம்ல ஆரம்பிச்ச என்னோட விளையாட்டு போட்டி, அதுக்கப்புறம் கல்லூரியில் விளாண்டு, அதுக்கப்புறம் கபடியில் வந்து மீட் ஆடி 2nd பிளேஸ் அடிச்சாங்க மேடம். அதுக்கப்புறம் படிப்படியாக எங்கள் கிளப்லேருந்து எங்கள் அண்ணனுங்க எல்லாமே, இப்போ எங்கள் கபடி கிளப்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏகப்பட்ட பேர் கவர்மெண்ட் ஜாப் போலீஸ் ஆகிட்டாங்க மேம். எங்கள் கபடி கிளப்லேருந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான பேர் ஆயிருக்காங்க. அது இல்லாமல் இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை இங்கே அதிகப்படியான எண்ணிக்கை விளையாட்டுத் துறையில் போனது எங்கள் கபடி கிளப்லேருந்து தான் மேடம்.
1: ஓகே சார். அதாவது உங்களை வந்து இந்த விஷயம் நீங்க பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்திலே நம்ம சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் சார் அவரோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையா மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து பாரா ஒலிம்பிக் பிளேயரா இருக்காரு. அவரோட பயணத்தோட முதல் நாளும் சரி, நிறைய அனுபவங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்க முதல்ல பிளேயரா ஆயிட்டு ஒலிம்பிக்ல அந்த விளையாட போகும்போது அந்த முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்?
3: மேம், முதல் நாள் பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் வந்து என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் கரியர்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து எப்பயுமே அடுத்தவங்களை நம்பாம நம்ம மேல நாம நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம நம்பிக்கை நம்ம மேல வச்சா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும், நம்ம நினைச்சதை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்போர்ட்ஸ் மூலமா தெரிஞ்சிட்டேன் மேடம். அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு பேரா பவர் லிப்டிங் வந்து ஆடிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு பேரா பவர் லிப்டிங், பேரா ஆம் ரெஸ்லிங், பேரா அத்லெட்டு, அதுக்கப்புறம் பேரா பிசிக்கல் பாடி பில்டிங்கு ஸ்டேட் லெவல் பண்ண மேடம். அதுக்கப்புறமேட்டு பேரா ஆம் ரெஸ்லிங்ல நேஷனல் லெவல்ல மெடல் பண்ண மேடம். அப்புறம் பேரா ஒலிம்பிக்ல கபடியில முதல் தேசிய கபடி விளையாட்டு நான் தான் மேடம். இது வரைக்கும் யாரும் கபடியில் ஆடலையும் மேடம். ஃபர்ஸ்ட் நான் தான் கபடியில நேஷனல்ஸ் தேர்ட் ஆடிருக்கேன் மேடம், நேஷனல்ஸ்ல தேர்ட். அதுக்கு முன்னாடி சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேம், எல்லா ஊர் கிராமங்கள்லயும் வார வாரம் நடக்கக்கூடிய கபடி மேட்சுக்கு நான் போய் வார வாரம் ஆடிட்டு இருக்கேன் மேடம். இப்ப மத்தவங்களை பாக்குற ஒரு பார்வை வேற, என்ன பாக்குற ஒரு பார்வை வேற. ஆனா ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா எல்லாரும் ஈவன், ஆல் ஆஃப் ஆர் காமன், அனைவரும் சமம் அப்படிங்கறத நான் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் மேம் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: சூப்பர் சார். அடுத்தது உங்களோட இந்த ஸ்போர்ட்ஸ் பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு நினைவு இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
3: மீட் எல்லாம் மெடல் பண்ணா கூப்பிடுவாங்க மேடம், அவங்களே ஒரு இடத்துக்கு ஸ்பான்சர்ஸ், அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. ஒரு மினிஸ்டர் லெவல்லயோ ஒரு கலெக்டர் லெவல்லயோ கூப்பிடுவாங்க. எந்த மெடல் அடிச்சாலும் கலெக்டர் கையால வாங்குவோம் மேடம், அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் மேடம்.
1: அடுத்தது வந்து நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி மாநில அளவுல 10 தடவை வந்து நீங்க வந்து மெடல் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சுங்க சார்?
3: மேம், எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த விளையாட்டு போட்டிக்கு போய் மெடல் அடிக்கணுங்கிறது என்னோட லட்சியம் மேடம். அதை வந்து என்னோட குறுகளவு வச்சிருப்பேன். இப்ப ஒரு மீட் நடக்குதுன்னா அந்த மீட்ல போயிட்டு ஒரே மேட்ச்ல தங்க பதக்கம் அடிப்பேன், ஒரே மேட்ச்ல வெண்கல பதக்கம் அடிப்பேன். ஏன்னா வாய்ப்புன்றது ஒரு டைம் தான் நமக்கு கிடைக்கும். கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்துறோம் தான் உண்மையான ஸ்போர்ட்ஸ் பிளேயர். எங்க ஊர்ல எவ்வளவோ பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாவும் இருக்காங்க, எனக்கு வந்து எங்க ஊர்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ற எத்தனையோ பேர் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க ஊர்ல நான் ஒர்க்னா பாரா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் ஆடுறேன். மத்த எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்ல முக்கியமான ஒரு இதாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம்.
1: சூப்பர் சார். அதாவது எங்க போனாலுமே நீங்க மெடல் வாங்காம திருப்பி வரமாட்டேன், அதுதான் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் சார் அவரோட பயணத்துல மறக்க முடியாத அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம் தான் குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்ட்ட டவுட் கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலைக்காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல. அதான்
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் லைட்டாக மழை வருது, அவ்வளோதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமாக மாறும், இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இதை தான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்கிறோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காமல் சேமிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களை நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்களை பார்த்தாரு, என்னென்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்தாரு அப்படின்ற சில விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப கண்டிப்பா வந்து இத்தனை பதக்கங்கள், இத்தனை மெடல், இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பாராட்டுகளுக்கு பின்னாடி நிறைய சவால்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பா
4: கண்டிப்பா மேடம்.
3: அப்படி என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறீங்க?
4: மேம், ஆரம்ப காலத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுக்கு இடமே இல்லைங்க மேடம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடல் அடிக்கணும்னா இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தாண்டி போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஓமலூர் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க கிரவுண்ட்ல நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப இங்க கிரவுண்ட்ல கபடி கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணி அதை வச்சு பேரா ஒலிம்பிக்ல எப்படி மூவ் பண்ணி மெடல் அடிக்கணும் அந்த ஒரு டெக்னிக் வந்து தெரிஞ்சிச்சிங்க மேம் அதுல. அதுக்கப்புறமேட்டு இப்ப பவர் லிப்டிங் பளு தூக்கும் போட்டினா கம்பல்சரி ஜிம்முக்கு போனாதான் பளு தூக்கும் போட்டில மெடல் பண்ண முடியும். இப்ப நான் சேலத்துல இருக்கேன் அப்படின்னா சேலத்துல இருந்து ஓமலூர் போய் ஜிம் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்ப இங்க வரணும் மேம். எங்க அப்பா இறந்தப்போ கடந்து கண்டினியூஸா 3 மாசம் நான் ரெகுலரா ஜிம்முக்கு அங்க போயிட்டு வந்தேன். எல்லாருமே என்ன பார்த்த கேள்வி, தினமும் வருவியா? ஏன்னா இங்க சேலத்துல இருந்து ஓமலூர் போய் பண்ணிட்டு இருந்துட்டேன் மேம். அங்க அந்த போய் அந்த மேட்ச் மெடலும் பண்ண மேம். அப்புறம் 3 முறை கமிஷனர் கையால சிறந்த விளையாட்டு பரிசு வாங்கியிருக்கேன் மேம். 4-5 முறை பேப்பர் கட்டிங்ல போட்டிருக்காங்க மேம். கஷ்டங்கள்னா

0: சில நேரங்கள்ல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் மேம்னா. இப்போ ஒரு 5 ரூபா பிரெட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த 5 ரூபா பிரெட் சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லா கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன். அப்புறமேட்டு கண்டினியூஸா சாப்பிடாமலாம் ஸ்போர்ட்ஸ் ஆடிருக்கேன். அப்புறம் வெளியூர் போயிட்டு எப்பயுமே நைட்ல வந்து அன் டைம்ல 1 மணி 2 மணி 3 மணி எப்பவுமே விடிய விடிய வந்தாலும் நான் தனியா வருவேன் மேம் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு. ஆரம்ப காலத்துல பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லா ஊர்களுக்கும் வந்து தெரியாத இடங்களை நானே வந்து கேட்டு கேட்டு பஸ்ல போய் கேட்டு கேட்டு போய் போய் ஆடிட்டு வருவேன் மேம். அந்த மாதிரிதான் என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர் இன்னமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்
1: சார். அதாவது பல கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. அடுத்தது வந்து இந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் வெளிவரத்துக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க சார்?
0: மேம் எனக்கு வந்து என்னோட குடும்பத்துல எங்க அம்மாவும் எங்க அக்காங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மேம். அப்புறம் எங்க ஊர்ல இருக்கிற வந்து கபடி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் எங்க ஊர்ல அரசு வேலையில இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேம். ஏன்னா எங்க ஊர்ல நான் ஒருத்தான் பாராலிம்பிக் ஆடுறேன், இப்ப எந்த மெடல் அடிச்சாலும் எங்க ஊர் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா மெடல் பண்ணிருக்காரு தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு முக்கியமான நிகழ்வுனா என்ன கூப்பிடுவாங்க. எங்க ஊருக்கார எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேம். முருகனையா இருந்தாங்க, எங்க ஊருக்கார எல்லாரும் நான் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
1: சூப்பர் சார். அதாவது எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம நார்மல் பர்சன் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா?
0: என்னை வந்து ஒரு குறையாவே யாரும் பாக்கலீங்க மேடம். சேலம் மாவட்டத்துல எல்லாருமே சக விளையாட்டு வரணும் தான் பார்த்தாங்க. நார்மல் பர்சனோட தான் கபடி ஆடுவேன். இப்ப நான் வந்து பேரால வந்து ஆடுறேன், இந்த 5 வருஷ அளவுல தான் பேரா ஒலிம்பிக் ஆடுறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நார்மல் பீக்கோல அவன் எவ்வளவு பவர் ஆடுறானோ அதே ஈக்குவல் பவர் நானும் ஆடுவேன் மேடம். கண்டிப்பா மேம்.
1: சூப்பர் சார். அதாவது அந்த மாதிரி ஒரு கில்ட்டே உங்களுக்கு கிடையாது, நீங்களும் எல்லாரும் மாதிரிதான் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான மணிகண்டன் சார் அவரோட பயணத்துல என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்கு, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சாரு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
2: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றி இருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டூட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஸ்போர்ட்ஸ் பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப வந்து நிறைய விளையாட்டுல உங்களுக்கு தோல்விகள் வரும்போதோ, இல்ல சுத்தி இருக்கவங்க மத்தவங்க ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசும்போது உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க?
2: மேம், எந்த ஒரு விஷயம் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தாலும் நான் யாரையும் வந்து கோபத்தை வெளிப்படுத்தாம என்னோட அமைதியை நான் வந்து கடைபிடிச்சிருவேன் மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட தேடுதல் வந்து எப்படி நிக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவல்ல எந்த மாதிரி விளையாடலாம், எப்படி விளையாடலாம், இப்ப எந்த மேட்ச் போனா எந்த மாதிரி மெடல் அடிக்கலாம், இதை பத்தின சிந்தனையே தான் இருக்குமே தவிர என்னை பத்தி பேசுறாங்க பேசல அப்படிங்கிற ஒரு தாட்டை நான் எடுத்துக்க மாட்டேன் மேம். இப்ப அடுத்த நோக்கி நான் என்ன மேட்ச் எனக்கு இருக்கு, அடுத்த ஈவெண்ட் என்ன இருக்கு, அதுல எப்படி மெடல் பண்ணலாம், அதுக்கடுத்து எப்படி நம்ம மேல போலாம், இப்படிதான் யோசிப்போம் மேம்.
1: சரி, அடுத்து வந்து உங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
2: தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்பயுமே நான் விட மாட்டேன் மேம். எப்பயுமே ஒரு ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு மெடல் அடிக்கிறான் அப்படின்னா அந்த மெடல் அடிக்கிறது அவன் எவ்வளவு ஆர்டர் பண்ணிருப்பான், அது ஒண்ணு. எந்த உயரத்துக்கு போனாலும் தன்னடக்கமா இருக்கணும். நான் தான் பெரியாளு, இப்ப ஒரு 10 மெடல் அடிச்சா நான் தான் பெரியாளு சீனியர்னு சொல்லவே கூடாது. எந்த இடத்துலயும் தன்னடக்கமா இருக்கிறவங்க தான் ஜெயிப்பான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் தொடர்ந்து முயற்சி பண்றானா, அந்த முயற்சிக்கான பலன் அவன் கண்டிப்பா அடையணும்.
1: அதாவது தன்னம்பிக்கை விடாமுயற்சி தான் உங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. அடுத்தது வந்து, ஒரு விளையாட்டு வீரரோட தினசரி பயிற்சி எப்படி எல்லாம் இருக்கும் சார்? உங்களோட பயிற்சி எப்படி இருக்கும்?
2: ஒரு விளையாட்டு வீரனோட வந்து தினசரி பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவன் தினசரி கம்பல்சரி அவன் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அவனோட இலக்கு அடைய முடியும், அவனோட உயரத்தை தொட முடியும். ஏன்னா பயிற்சி இல்லாம எதுவுமே இல்லை. பயிற்சி முயற்சி சரியான ஒரு உழைப்பு இருந்தா மட்டும்தான் அவன் நினைச்ச சாதனை அடைய முடியும். தினசரி பிராக்டிஸ் பண்றவன் மட்டும்தான் மெடல் அடிப்பான். பிராக்டிஸ் பண்ணாம மெடல் அடி, பிராக்டிஸ் பண்ணாம என்னைக்காவது ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணா அது வந்து செகண்ட் தேர்ட்ல விழுந்துடும். டெய்லியும் பிராக்டிஸ் பண்றவன் தான் ஃபர்ஸ்ட் அடிப்பான்.
1: ஓகேங்க சார், இப்போ என்ன மாதிரியான பயிற்சி இருக்கும் சார்?
2: மேம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பவர் லிப்டிங்னா அதுக்கு வந்து ஜிம்ல போய் 3 முறை காசு எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கான ஃபுட் எடுக்கிறேன் மேம். அதுவே அத்லெட் நான் ஷார்ட் புட் டிஸ்கஸ் த்ரோ ஜாவலின் பண்றேன் அப்படின்னா, அந்த ஷார்ட் புட் டிஸ்கஸ் த்ரோ ஜாவலின் பண்றேன்னா அது வீக்லி சாட்டர்டே சண்டே போய் அதுக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணும். இப்போ கபடி பிராக்டிஸ் பண்றேன்னா கிரவுண்ட்ல போய் கபடி ஆடி பிராக்டிஸ் பண்ணும், வாரம் மேட்சுக்கு போகணும். இப்படி இந்த மாதிரி ஆம் ரெஸ்லிங்னா அவங்க கூப்பிட இடத்துல நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டேட் செலெக்ஷன் ஆகி நேஷனல்ஸ் மெடல் அடிக்கணும் மேம்.
1: சார், அடுத்து வந்து இப்ப மாற்றுத்திறனாளிகளோட விளையாட்டு துறையில என்ன மாதிரியான முன்னேற்றம் இருந்தா உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: மேம், என்னோட கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் மேம். என் பரம்பரையில இது வரைக்கும் யாரும் ஒரு அரசு பணியாளர் ஆனதில்லை. விளையாட்டு துறையில ஒரு அரசு பணியாளர் ஆகணுங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப நாள் ஆசைங்க மேடம், ரொம்ப நாள் கனவு. எங்க அப்பாவோட லட்சியம் அதுதான் மேடம். அதே மாதிரி எங்களுக்கு சொந்த வீடோ நிலமோ எதுவுமே கிடையாதுங்க மேடம். என் ஸ்போர்ட்ஸை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் ஸ்போர்ட்ஸில் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா இப்போ நான் அடித்த 30 மெடல் பெருசு இல்லைங்க மேடம். அதுக்கு இந்தியாவே ஆடி நான் 100 பதக்கம் வாங்குவேன் மேடம். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துவேன் மேடம். எனக்கு அடிப்படையான விஷயம் அந்த ஒரே ஒரு வேலை தான் மேம்.
1: கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்களுமே சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் சார் அவரோட பாரா ஒலிம்பிக் பயணத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
3: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஸ்போர்ட்ஸ் பயணத்துல இருந்து அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாரு, மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த ஸ்போர்ட்ஸ் பயணத்துல இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
2: மேம், ஸ்போர்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்னோட உயிரிலும் ஒரு விஷயம் மேலானதுன்னா அது ஸ்போர்ட்ஸ் தான் மேம். இன்னொரு விஷயம், டிசிப்ளின், ஒழுக்கமா இருக்கணும், தன்னடக்கமா இருக்கணும். ஒரு பயிற்சி தினமும் பண்றான் அப்படின்னா அந்த பயிற்சி மூலியமா அவன் என்ன பிராக்டிஸ் பண்றான், என்ன மெடல் பண்றான், என்ன சாதனை பண்றான் அப்படின்றது இருக்கணும். விளையாட்டு மூலியமா இவன் எந்த அளவுக்கு வந்து மக்களை திரும்பி பார்க்கறான், இவன் திறமை எந்த அளவுக்கு இருக்கு, இவனோட அங்கீகாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்வாதாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸுங்க மேம். ஸ்போர்ட்ஸ் உண்மையா நேசிச்சா ஸ்போர்ட்ஸ் நம்மள நேசிக்கும்.
1: ஓகே ஓகே சார், இந்த விளையாட்டு வந்து உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
2: மேம், இது வரைக்கும் அறிமுகம் இல்லாத இருந்த 20 வருஷமா நான் ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டிருக்கேன் மேடம். எனக்கு அறிமுகமே எங்கேயும் இல்லை. அந்த 5 வருட காலத்துல பாரா ஒலிம்பிக் என்னும் விளையாட்டு போட்டியில் சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் எந்த மேட்சுக்கு போனாலும் மெடல் அடிச்சுட்டு தான் மேம் வருவேன். அந்த மெடல் மூலியமா எங்க ஊர்ல எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எங்க ஊர் மக்கள் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் என்னை கூப்பிட்டு, தம்பி வாப்பா சாப்பிட்டு போப்பா, நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடுப்பான்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பேர் கிடைச்சிச்சிங்க மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது வந்து எதிர்காலத்துல ஸ்போர்ட்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்?
2: ஒலிம்பிக் விளையாண்டு மேம், 28 ஒலிம்பிக் ஆனா அதுல ஒரு மெடல் அடிக்கணும் ரொம்ப ஆசைங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பா நீங்க வந்து மெடல் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே வாழ்த்துறேன். அடுத்தது வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்து எல்லாம் சோசியல் மீடியா அடிக்ஷன், அதுக்கப்புறம் சின்னதா ஒரு தோல்வி வந்தாலே ரொம்பவே துவண்டு போய் அங்கேயே நின்றுறாங்க. உங்களோட அனுபவத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
2: குழந்தைகளுக்கு வந்து செல்ல கொடுத்து பாக்குறது அது ரொம்ப தப்பு மேம், அது வந்து பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து அடிக்கடி போன் பார்த்து ரொம்ப கெட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு தவறான லைன்ல போயிடுறாங்க. அந்த போன் பாக்குற 1 மணி நேரம் அவன் கிரவுண்டுக்கு போனாலே அவன் லைஃப் எங்கேயோ போயிடும். அவன் உடம்புக்கும் நல்லது, அவன் வாழ்க்கைக்கே நல்லது, அவன் குடும்பத்துக்கு நல்லது.
1: ஓகே ஓகேங்க சார், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது, இப்போ ரேடியோல பேசின உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்?
2: மேம், உண்மையிலேயே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாருமே பேசுனது இல்லை. என் பரம்பரையில் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். எங்க ஊர் சார்பாகவும் எங்க விளையாட்டுத்துறை சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றி எஃப்எம்க்கு தெரிவிச்சுக்கிறேன் மேம். ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் முகங்களை வெளிப்படுத்தக்கூடிய வெப்பன் துறையில் பணிபுரியும் உங்களுக்கும் மற்றும் உங்க சக ஊழியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
1: நன்றி நன்றி சார். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
2: நன்றி மேம்.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் சார் அவரோட ஸ்போர்ட்ஸ் பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாரு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பு? வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுவது இயற்கை சீரழிவா இல்லனா தொழில் முன்னேற்றமா அப்படின்ற தலைப்பு தாங்க. இந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா 9787107.8 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம்ல நீங்க நேரலையில பேசலாங்க. கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப பொதுவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க பேசணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இப்ப காடுகள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா மழைப்பொழிவு அப்படின்றது குறைஞ்சிரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி 18, பொதுவாகவே வருஷம் வருஷம் ஆடி 18 அப்ப பாத்தீங்க அப்படின்னா காவிரி ஆத்துல வந்து தண்ணி கரை புரண்டோடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம். நான் சின்ன வயசுல இருக்கும் போது கூட பாத்தீங்க அப்படின்னா காவிரி ஆத்துல வந்து பக்கமா போறப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி வந்து முன்னாடியே இருக்கும். அந்த படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படிக்கட்டுலயே வந்து இருக்குங்க ஆடி 18 அப்ப. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியா இருக்கிறதுனால இந்த வருஷம் இன்னும் தண்ணியே வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க. இப்போதான் சமீபமா ஒரு தகவல் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கர்நாடகாவில் மழை பெஞ்சிருக்கு, அதனால வந்து தண்ணி வந்து எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணீர் வந்ததுக்கப்புறம் விவசாய பெருமக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரி, நம்ம தலைப்புக்கு வருவோம். இப்போ வந்துட்டு காடுகள் அழியறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தீமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, வெப்பநிலை அதிகரிக்குது, இதனால காலநிலை மாற்றம் அப்படின்றது தீவிரமடையுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த எல்நினோ பாதிப்பு பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது, அந்த இடத்துல அப்படி இருக்குது, நிலம் வந்து வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்க, இந்த தலைப்பில் கண்டிப்பாக நீங்களுமே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். இன்னொரு தடவை உங்களுக்காக இந்த தலைப்பை நான் சொல்கிறேன். 8 நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பு, நாட்டின் வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுவது இயற்கை சீரழிவா தொழில் முன்னேற்றமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா 9787107.8 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க

0: பிரிவினை ஏற்காதே.
1: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
2: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
3: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொடிட்டு வந்துடுறேன்.
2: என்னடாடே, உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கவா?
3: வேணான்னு சொன்னால் விடவா போகிற கேளு.
2: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலை தோட்டுறோம் தெரியுமா?
3: தலை காயறதுக்கு.
2: அதுதான் இல்லை, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்லை. அதுதான்
4: சார், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லித்தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நாட்டோட வளர்ச்சிக்காக காடுகளை நம்ம அழிக்கிறது, அதனால ஏற்படுறது இயற்கை சீரழிவா இல்லைனா தொழில் முன்னேற்றமா? ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இதை பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இயற்கையை சார்ந்து தான் நம்ம எல்லா தொழில்களுமே இருக்குது. அதனால் இயற்கையை அழிச்சிட்டு எப்படிங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நாணயத்தில் இரு பக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதை ரெண்டையுமே நம்ம சொல்லணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ தொழில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது, தற்காலிக பார்வையில் பொருளாதார ரீதியாக ஒரு நாடு வளர்ச்சியடைய காடுகள் அழிக்கப்படுறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ கட்டமைப்பு வசதிகளை நம்ம எடுத்துக்கோமே. இப்போ வந்து ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் ஓரளவுக்கு நம்ம வண்டி வாகனங்களில் போகிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரயில் பாதைகள், இப்போ ரயில் பாதைகள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா. ஒரு சின்ன இடத்துல மேடு பள்ளமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து தடம் புரள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொன்று, மின்சார திட்டங்களை உருவாக்க நிலம் வந்து தேவையாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதாங்க இருக்குது. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து தொழிற்சாலைகள் அதோட நகரமயமாக்கல் பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி புதிய தொழிற்சாலைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட காடுகள் அழிக்கப்படுது. இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இங்கே பாரு இந்த இடத்துலலாம் முன்னாடி வெறும் காடாக கடந்துச்சு, சரி அவ்வளோ ஏங்க, நம்ம வந்து புதிய பேருந்து

ஏரியம்னு சொல்கிறோம் இல்லையா, நியூ பஸ் ஸ்டாண்டு, அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து அதெல்லாம் ஏரியா இருந்துச்சான். நம்மளால் நம்ப முடியுதாங்க பாருங்களேன், அப்படி ஏரியா இருந்தது. இப்போ வந்து நகரமயமாக்கல் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பஸ் ஸ்டாண்டாக மாறிடுச்சு. இப்போ அங்கே போகணும் அப்படின்னா பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஏன்னா செடி மரம் இதெல்லாம் இருக்குமா, நைட் நேரத்தெல்லாம் போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு விதத்தில் வளர்ச்சி தாங்க. சரி, ஆனாலுமே இதெல்லாம் அழிச்சு தான் நம்ம செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ வந்து ஒரு ரெண்டு மரம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை எடுத்துடுறோம் அந்த இடத்துல இருந்து அப்படின்னா வேறு ஒரு இடத்துல ஒரு நாலு மரமாக வைக்கலாம் இல்லைங்களா. இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தாங்க இருக்குது. சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும்

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இதுதான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: வளர்ச்சிக்காக காடுகளை அழிக்கிறதுனால ஏற்படுறது இயற்கை சீரழிவா தொழில் முன்னேற்றமா அப்படின்ற தலைப்பு தாங்க. இந்த தலைப்புல பேசுறதுக்காக நேர் ஒருத்தவங்க வந்து காத்திருக்காங்க. அவங்க என்ன

0: போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி வீட்டிலிருந்து எம் ராஜஸ்ரீ பேசுறேன். எல்லைச்சல் அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாட்டோட வளர்ச்சிக்காக இயற்கையை சீரழிக்கிறது தொழில் முன்னேற்றமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கக்கா?
1: அது வந்து சீரழியதான், இயற்கையை வந்து அழிக்கிறத வந்து நம்மளுக்கு சரி வராது. இயற்கைனா நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம உயிர் வந்து நம்ம ஒவ்வொரு மரம் கொடி செடி நீர் நிலை இந்த காற்று இருந்தாதான் நம்ம வாழ முடியும். நாம வந்து ஃபர்ஸ்ட் காடு அழிச்சுன்னா மற்றது எல்லாமே அழிஞ்சிடும் இல்லையா? மரம் இல்ல செடி காற்றே வராது இல்லையா? அது வந்து
0: அதுதாங்க. அதுக்கு இயற்கையே சீரழிக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க.
1: இயற்கையோட
0: சூழல்ல தான் நீங்க இருக்கன்னு சொல்ல வரீங்க. ராஜேஸ்வரி அக்கா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எப்படிங்க சீரழிக்க முடியும், அதெல்லாம் நம்மளுக்கு இயற்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தலைப்புல நீங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை பேசலாங்க. 9787107 அப்படின்ற எண்ணுக்கு இன்னைக்கான தலைப்புல நீங்க பேசலாம். இன்னொரு டைம் உங்களுக்கு தலைப்பு சொல்றேன். நாட்டின் வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுறது இயற்கை சீரழிவா தொழில் முன்னேற்றமா அப்படின்ற தலைப்புல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாங்க. இப்போ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து தொழில் முன்னேற்றம் அப்படின்றது தேவையாக தான் இருக்குது. ஆனாலுமே இப்போ அந்த தொழில் முன்னேற்றத்துக்காக நம்ம இயற்கையை எப்படிங்க அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசில் எழக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக லெனிக்ஸோட பாட்டு வந்துட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: Hey, what's up? Hey, babe.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வளர்ச்சிக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுவது இயற்கை சீரழிவா தொழில் முன்னேற்றமா அப்படின்ற தலைப்பு தாங்க. அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
2: சோனா பொன்மலையின் இணை தொகுப்பாளர் பத்மாவதி அவர்களுக்கும் நிலையத்தில் உள்ளவருக்கும் நமது சோனா பொன்மலை நேயருக்கும் மாடித்திருத்த நல் வாழ்த்துக்கள். திருப்பூர் மாவட்டம் மூலவர் ஆதவன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கும் வந்து நல்வாழ்த்துக்கள். ஐயா
2: நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன்.
1: நல்லா இருக்கோங்க ஐயா, நல்லா இருக்கோங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்து என்ன ஐயா?
2: இது வித்தியாசமா சொல்ல போறேங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டின் வளர்ச்சிக்கு காடுகளை அழிப்பது இயற்கையா இருக்கிறதெல்லாம் அழிச்சு இந்த காடு அழிச்சு அந்த இடங்கள் இது வழியில சுத்தமா காற்று கிடைக்கல, காற்று அந்த மரங்கள்லாம் வெட்டப்படுதுங்கல்ல.
1: ஆமாங்க ஐயா,
2: அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில் முறையற்று அது உண்டுதான் இல்லைன்னு நான் சொல்ல, ஆனா அதுக்காக அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல அதை பண்ணாங்கன்னு நல்லது. அதுக்காக அந்த விவசாய இடங்கள்ல எல்லாம் கூட ஆக்கிரமிப்பு, இந்த வனங்கள்ல இந்த ஆக்கிரமிப்பு முன்னேற்றத்துக்கு தொழிற்சாலைகள் போட்டாங்கன்னா அது வனவளம் எங்க போகுது? அதை எடுத்து நான் போய் குடிச்சு அது ஊருக்குள்ள வந்துருது.
1: கண்டிப்பாங்க ஐயா,
2: நீங்க புலி கருவி இதுல எங்க பாம்பு அது கூட இது வேணுங்கிறது. என்ன சொல்றேன், நம்ம தொழில்முறை இது நல்லது தொழில்நுட்பம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு இப்ப வேற விவசாயமா இல்லாத இடங்களை இது பண்ணி அந்த தொழில் முன்னேற்றத்துக்கு போனா நாட்டின் வளர்ச்சிக்கு இன்னும் உறுதுணையா இருக்கும். நான் மனங்களை அழிச்ச அந்த விவசாயிகளை எல்லாம் இது பண்ணி தொழில் முன்னேற்றத்துக்கு போனாங்கன்னா அது எங்க போய முடியும் நீங்களே யோசிச்சு பாரு.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா,
2: நாட்டின் வளர்ச்சி செய்ய வேண்டிய கண்டிப்பு தானுங்க. ஆனா இதெல்லாம்
1: ஐயா வந்து ரெண்டுமே முக்கியம்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட ஏட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, இந்த தலைப்புல என்ன பேச போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பா, வேலூர் மாவட்டம் பட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, இப்ப நாட்டோட வளர்ச்சிக்காக காடுகளை அழிக்கிறதுனால ஏற்படுறது இயற்கை சீரழிவா இல்லனா தொழில் முன்னேற்றமாங்கய்யா?
2: கண்டிப்பா இயற்கை சீரழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடக்குதுப்பா. ஏன்னா தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளருது, நோ டவுட் அபவுட் இட். ஆனா காடுகளை அழிச்சுதான் அங்க தொழிற்சாலைகளை கட்டி அங்க மக்களை வேலைக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எதுவும் கிடையாது. காடுகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுறதோ, இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுறதோ, அந்த அளவுக்கு தான் மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ தகுதியான இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலாம் மக்கள் வந்து காடுகளை பாதுகாப்பாங்க, முழுக்க முழுக்க எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுவாங்க. அதனால காடுகள் அழிக்கப்படாததுனால நிலம் வாழ தகுதியுடைய ஒரு இடமாக இருந்தது. ஆனா இந்த சமயத்துல இண்டஸ்ட்ரி கட்டுறேன், ஃபேக்டரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வந்து அழிக்கிற மாதிரியான செயல்கள், மரங்கள் எல்லாம் வெட்டி காடுகளை அழிச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக இயற்கை பேரிடர் மற்றும் இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிற

0: ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகத்தான் இருக்கு. எனவே அந்த விஷயத்தை முற்றிலும் நம்ம துறந்து அந்த காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் செயல்படணும். எனவே காடுகள் அழிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்ட்டு ஃபீல் பண்றேன்ப்பா.
1: நன்றி, நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
0: நன்றிப்பா, நன்றிப்பா.
1: இப்போ வந்து என்னதான் தொழில் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னாலுமே நம்ம எப்படிங்க காடுகளை அழிக்கிறது அப்படின்றது தாங்க எல்லாத்தோட பொதுவான கருத்தாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ மரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் காடுகள் அழிக்கிறப்ப பூமியோட வெப்பம் அப்படின்றது அதிகமாகுது இல்லையா. இப்போ நம்மளுக்கே தெரியும், கடந்த கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து தொழில் வளர்ச்சி அடைஞ்சாலுமே ஒரு பக்கம் இயற்கையை அழிக்காம அதுக்கு மாற்று வழியாக வேற காலி இடங்களில் மரங்களை வைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம எல்லாத்தோட கருத்தாகவும் இருக்குது. சரிங்க, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட அடுத்த வாரம் பேச போகிறேன். டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக சொல்லலாங்க. அடுத்ததாக மதன் தங்கதுரையோட யார் அவ அப்படின்ற பாட்டும் ஆர் கே தருணோட நடப்போமா அப்படின்ற பாட்டு வந்துட்டுருக்கு. டாட்டா, பை பை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க உங்க கூட. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கு. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி என்ன நாகராஜ் மொதல் விஷயமா சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நாம் வந்து எப்பயாச்சும் ஸ்வீட் சாப்பிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு பலகாரம் வந்து நல்லா இனிப்பாக வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டாலோ

ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து சளி பிடிச்சிக்கும். அந்த சளி தொடர்ச்சியாக இருக்கும்போது அந்த மூக்கடைப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். இந்த மூக்கடைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். நாள் முழுக்க அந்த மூக்கடைப்பு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நம்ம வந்து சிரமப்படுவோம். இந்த மூக்கடைப்பை எப்படி இயற்கையான வழிகளில் குணப்படுத்தலாம், இந்த மூக்கடைப்பு வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் என்றும் நிலவுட நிகழ்ச்சியில். இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா சளி, அதுக்கப்புறம் தொற்று, இதை வந்து ரெண்டும் சொல்லலாம். நோய் தொற்று இருந்துச்சுனாலும் அந்த மூக்கடைப்பு ஏற்படும், அதே மாதிரி சளி இருந்துச்சுனாலும் ஏற்படும். அதே மாதிரி அலர்ஜி காரணமாகவும் இந்த மூக்கடைப்பு அப்படின்றது ஏற்படுது. அதே மாதிரி அதாவது தொண்டை மூக்கு இந்த இடத்துல அலர்ஜி ஏற்பட்டால் சைனஸ் இருந்துச்சுனாலும் வந்து மூக்கடைப்பு ஏற்படும். தூசி புகை போன்ற இந்த ஒரு காரணங்களாலையும் மூக்கடைப்பு அப்படின்றது ஏற்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு நிறைய மருத்துவ நிவாரணம் இருந்தாலும் இயற்கையான நிவாரண வழிகள் அப்படின்னா இஞ்சி துளசி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுடைய உணவுகளில். அதே மாதிரி ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இந்த ஆவி பிடிச்சாலும் நம்ம வந்து மூக்கடைப்பில் இருந்து வெளிவர முடியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மூக்கடைப்பு இருக்க சமயத்தில் நம்மளுடைய கண், அதாவது கண்ணுனா கண்ணு கிடையாது, கண்ணுக்கு மேலே அப்படியே வந்து ஒரு லைட் மசாஜ், மூக்கு மேல் பகுதியில் அப்படியே மெதுவாக அழுத்தி ஒரு மசாஜ் மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த சளி அப்படின்றது விரைவாக வந்து கரையும். அடுத்ததாக துளசி, இஞ்சி, மிளகு, சுக்கு, கருப்பட்டி இதில் ஏதாவது சேர்த்து நீங்கள் வந்து டீ குடிக்கலாம், அதாவது கொதிக்க வச்ச தண்ணியை வந்து குடிக்கலாம். என்னென்ன அப்படின்னா துளசி, இஞ்சி, மிளகு, சுக்கு, கருப்பட்டி இதெல்லாம் ஏதோ ஒன்று, இஞ்சி டீ, துளசி டீ அந்த மாதிரி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அதாவது பிராணாயாமம் வந்து பண்ணலாம், நாடி சுத்தி பண்ணலாம். இந்த ரெண்டு பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுடைய அதாவது இந்த மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்ற அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலியமாக இந்த மூக்கடைப்பிலிருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். நமக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மூக்கடைப்பு ஒரு 7 நாட்களுக்கு மேலே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர் அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தலைவலி, காதுவலி இது இருந்துச்சு அப்படின்னா காய்ச்சலோடு இருக்கும்போது நம்ம மருத்துவர் அணுகிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, 2 பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பாடலை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பட்டுன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சி பெற்றுன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இந்த நேரத்தில் ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சி நம்ம கூட நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தில் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். நிறைய பேர் வந்து இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுறாங்க. இரவு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும்லாம் தூக்கம் வராமல் இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ரீசன்னால் இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனை ஒருத்தருக்கு வருது, இதற்கான சொல்யூஷன் அப்படின்னா என்னங்க மேம்?
2: கண்டிப்பாக சார், முக்கியமான இது தூக்கமின்மைக்கு இப்போ நிறையா பேர் வந்து கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது தான். லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்கிறது, மொபைலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது, அந்த ஸ்க்ரீனோட ரேடியேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மூளையில் சில ரசாயன மாற்றத்தை ஏற்பட்டு அந்த தூக்கத்தை கெடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 9:00 தூங்க போகிறோம் இல்லை 10:00 தூங்க போகிறோம்னா அதுக்கு 1 ஹவர் முன்னாடி இருந்தே எந்த ஸ்க்ரீன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல்ஸு லேப்டாப்ஸு. இது ஒன்று முக்கியமாக. அடுத்தது பெட் டைமில் நிறைய பேர் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் தூங்குறாங்க. அப்படியே அது வந்து ரொம்ப பிரெயினை டேமேஜ் பண்ணும். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணலான்றது நான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தூக்கம் இல்லாமல் இருந்ததுனாவே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும். என்னது, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சோர்வு இருக்கும், டல்னஸ் இருக்கும், ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலனா அந்த வேலை நடக்காது, திருப்பி அது ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபேமிலியை பாதிக்கும் இல்லையா, ஒரு சர்க்கிள் மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது தூக்கம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாவே தூங்குகிற டைமில் தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ்லாம் ப்ராப்பராக செயல்படும். குறிப்பாக பெருங்குடல் அது வந்து க்ளீன் பண்ணும் அவள் தான் தூங்குகிற டைமில். ஸோ சரியாக தூங்கலை அப்படின்னா அவங்களுக்கு டைஜஸ்டிவ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வரும், செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அப்போ செரிமான ரிலேட்டடான டிசீஸ் எல்லாமே வரும். சுகருமே அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு டிசீஸ் தான்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுகிட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். இன்றைக்கி மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா தூக்கமின்மை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது நிறைய பேர் வந்து அந்த நைட் டைமில் தூக்கம் வராமல் மார்னிங் டைமில் ரொம்ப நேரம் வந்து தூங்குவாங்க. ஏன்னா லேட்டராக தான் தூங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 2:00 வந்து தூங்கினா அவங்க வந்து அந்த தூக்கம்லாம் வந்து முழுசாக தூங்கி முடிக்கிறதுக்கு ஒரு 9 மணி கூட ஆகும். ஸோ ஆனால் 6 மணிக்கு எந்திரிச்சு புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார வந்து போவாங்க. ஸோ அது வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும், இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

டிப்ரெஷன் அப்படின்ற அந்த ஒரு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா முன்னாடியே அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், சந்தோஷங்கள், சந்தோஷமாக இருந்தால் கூட சரிங்க, கவலைகள் மட்டுமே நம்ம வந்து பகிரக்கூடாது, சந்தோஷங்கள் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து அடக்கி வைக்கக்கூடாது, பகிரணும், முடிஞ்ச வரைக்கும் தனிமையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் அறிவுறுத்துகிறாங்க. ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் இப்போ நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இந்த டிப்ரெஷன், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா உறவினர்கள் கூடியும் நண்பர்கள் கூடியும் நேரம் செலவிடணும், சோசியல் கனெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, மனநல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய உறவினர்கள் கூடியும் நண்பர்கள் கூடியும் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க, அது உங்களை டிப்ரெஷன் வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நெகட்டிவாக நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு வந்து இருப்பாங்க, பாசிட்டிவாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்துருப்பாங்க. அதே மாதிரி எப்பயுமே எதிர்மறையான விஷயங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஏதோ ஒன்று சொன்னால் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணவே பண்ணாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய நண்பர்களும் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா மனநல ஆலோசகர்கள், நேர்மறையான மனிதர்கள் கூட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எதிர்மறையாக சிந்தனை இருக்கிறவங்க கூடியும் இல்லை நெகட்டிவாக பேசுகிறவங்க கூடியும் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்கக்கூடியும் நம்ம வந்து சேரக்கூடாதா பேசக்கூடாதா அப்படின்னு இல்லைங்க, அவங்க கூடயும் பேசலாம் சேரலாம், ஆனால் அதிகமான நேரம் நம்ம வந்து யார் கூட செலவிடணும் அப்படின்னா நம்மளை வந்து ஊக்கம் படுத்தக்கூடிய நபர்கள் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனநல ஆலோசகர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்குங்க. இது தினைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த மன குழப்பம் அப்படின்றதே நமக்கு வராதுங்க, டிப்ரெஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லை. ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி உணர்வு, இருக்கிற விஷயத்துக்கு நன்றியோடு இருக்கிறது. தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: வாழ்க்கையில் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம்ங்க. அந்த ஆரோக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, 2 விஷயங்கள்னால் அமைஞ்சிருக்கு. ஒன்று நம்மளுடைய உணவு முறை, இன்னொன்று இன்றைக்கு காலகட்டத்தில் உடற்பயிற்சி அப்படின்றதும் ரொம்ப அவசியமாக இருக்குங்க. சரியான உணவு முறை எடுத்துக்கிட்டு சரியான உடற்பயிற்சி பண்ணும்போது நாம் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட பழைய வைத்திய முறைகள், பழைய உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க. அப்படி நம்ம கூட வந்து சுமதி அக்கா பனமருத்துப்பட்டியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா இந்த கை கால் வலி அப்படின்லாம் இருக்கும், இப்போ வேலைக்கு போயிட்டு வரவங்க கை கால் வலியினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கலாம்?
7: கை கால் வலிக்கு நான் தான் சொன்னலிங்களா, முருங்கத்தலை சூப்பு தான் ரொம்ப பெஸ்ட்டு. வாரத்தில் கீரை ஐட்டம் சாப்பிட்ணும், காய்கறி நிறையா சேர்த்திக்கணும். இப்போ யாருங்க காய்கறி சேர்த்திக்கிறாங்க, கீரையெல்லாம் யார் செய்கிறாங்க? வீட்டில் வளைஞ்சு முன்ன யாரும் செய்கிறதில்ல, வேலைக்கு போகிற அவசரத்தில் முடியல, இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுத்துட்டு ஓடிடுறாங்க.
6: கண்டிப்பாங்க்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது கீரைகள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டா இந்த ஒரு பிரச்சனை வராதுங்க. அதுவும் குறிப்பாக கை கால் வலி இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம் அப்படின்னு அக்கா சொன்னாங்க. அக்கா தொடர்ச்சியாக களி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கக்கா, அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்க்கா.
7: நாங்கள் வந்து வீட்டிலைங்க வடசட்டிலே தாங்க செய்வோம். எப்படின்னா, நல்லா தண்ணி கொதிக்க வச்சு மாவை கரைச்சி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா கிண்டணும். ராகி மாவும் செய்யலாம், கோதுமை மாவுலையும் செய்யலாம், ரெண்டும் கலந்தும் போட்டு கூட செய்யலாம். போட்டு அப்படியே கிண்டினோம்னாவே ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே களி பதத்துக்கு வந்துடும், தொட்டு பார்த்துட்டு கையில் ஒட்டலின்னா நிறுத்திக்கலாம்.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து இப்போ இருந்துக்கிட்டீங்க. அதாவது அக்கா வந்து களி எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி போட்டுருந்தேன், ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலைய எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9 7 8 7 7 0 107.8. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, அதாவது இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, உணவு முறை. அதாவது நம்ம எந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கலாம், எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து இந்த மாதம் முழுவதுமே பகிர்ந்துக்கிறேங்க. அதாவது எப்பயுமே நம்மளுடைய உணவு முறை, அதாவது டயட் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசி சோறு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, இந்த மாதிரியான சிறு தானியங்களை நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கிய நன்மைகள். இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து காரணம் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள் தான். அதுவும் எங்களுடைய பாட்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த பிரியமாக களி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரியப்படுவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடியே அது வந்து

அவ்வளோ ஒரு புழக்கத்தில் வந்து இல்லைங்களா, எப்பயாச்சும் தான் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் முன்னெல்லாம் ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த களி வந்து இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விருப்பமாக வந்து இருந்ததுங்க. ஸோ அந்த மாதிரி களி, இப்போ இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தி தானே களியெல்லாம் செய்வாங்க. ஸோ அது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முழு கோதுமை, பழுப்பு அரிசி இதெல்லாம் வந்து, அதாவது பழுப்பு அரிசி அப்படின்னா ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளில் கிடைக்கக்கூடிய அந்த புரதச்சத்து எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா பருப்பு வகைகள், பயிர்கள், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ், முட்டை, மீன், அதுக்கப்புறம் சிக்கன், இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அதிகமாக உணவு முறைகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகள், கீரைகளை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய உணவு முறைகளில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் காய்கறிகளை சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவுகள் வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த காய்கறிகள் கீரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணவியல் நிபுணர்களும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து காய்கறிகள் கீரைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடல் தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் டெக் குரு இதுவாக்கறவங்க கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்ல போறேன். டெக் குரு நிகழ்ச்சி நீங்க முதல் டைம் கேட்குறீங்களா? அப்ப இதுல என்னென்ன கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் தானே உங்களால் கேட்க முடியும். டெக் குரு நிகழ்ச்சியில் என்னென்னலாம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எப்படி நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து டிஜிட்டல் வேர்ல்டில்

இப்போ வந்திருக்க புது புது விஷயங்கள், அதாவது புது புது கேஜெட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற நிறைய விஷயங்கள் பற்றி கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்றைக்கி ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறப்ப பேசிக்காக என்னென்ன விஷயம் பார்ப்பீங்க? கேமரா எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து வாங்குவீங்க. டிஸ்பிளே சைஸ்லாம் எப்படி இருக்குது, செல்ஃபி கேமராவில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து வாங்குவீங்கள. இதெல்லாம் தாண்டி அது மட்டுமே போதுமா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில்? மற்ற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன யூனிக்கான ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டாமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி எந்த ப்ராண்டில் இருக்க ஃபோனோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி ஃபோனில் இருக்க ஸ்பெஷல் ஃபியூச்சர், அதாவது ரெட்மி நோட் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ ப்ளஸ் இந்த மொபைலில் இருக்க சூப்பரான ஹிட்டன் ட்ரிக்ஸ் பற்றி தான் உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கிற சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். அதாவது ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு கிடைக்கணும், இல்லை எடுத்துகிட்டு போய் சுற்றி விளைச்சி அப்படியே வந்து தொடர மாதிரி இல்லாமல் டக்குன்னு நமக்கு அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தானே ஸ்மார்ட் ஃபோன். அந்த மாதிரி ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம்? ஷார்ட்கட் வந்து வாழ்க்கையில் தான் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் மொபைலில் யூஸ் பண்ணலாம்ல. இந்த மொபைலில் இருக்க ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அது மொபைலில் இருக்க ஷார்ட்கட்லேயே சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கும், வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், பவர் பட்டன். இந்த 3 பட்டனுமே நம்மளால் ஷார்ட்கட் வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? அந்த ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். ரெட்மி ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே நிறையா வரும். லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட், டேக் ஸ்க்ரீன்ஷாட், பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட், லான்ச் கேமரா, டர்ன் ஆன் ஃப்ளாஷ் லைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே லான்ச் கேமரான்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே 2 விஷயம் இருக்கும், டபுள் ப்ரெஸ் த பவர் பட்டன் அப்படின்னு கேட்கும், இல்லை டபுள் ப்ரெஸ் த வால்யூம் டவுன் பட்டன் வென் ஸ்க்ரீன் இஸ் லாக்டு அப்படின்னு கேட்கும். நீங்கள் இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு கீழே இருக்க டபுள் ப்ரெஸ் வால்யூம் டவுன் வென் ஸ்க்ரீன் இஸ் லாக்டு அதை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீன் லாக் ஆகிருக்கிறப்ப 2 டைம் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஆப்பை தேடிட்டு அப்படி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி 2 டைம் நீங்கள் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே டக்குன்னு கேமரா ஓப்பன் ஆகிடும், இதனால் உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். இதை தாண்டி நீங்கள் பவர் பட்டனை, அதாவது லாக் பட்டன் இருக்குல்ல, அதை 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அதே ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸ்க்கு வந்துட்டு டேர்ன் ஆன் ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே நீங்கள் பவர் பட்டன் 2 டைம் அழுத்தினாலே போதும், உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது மக்களே. இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட டைமும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக சேவ் ஆகும். நீங்கள் போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே தொட்டு இங்கே தொட்டு நவுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 2 விஷயமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்மி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும்,

0: நடத்தப்பட்டுனா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டேட் புவர் டேட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்கள் மட்டும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம் பெறுமா பெறாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். ஏன்னா உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டாப் 10 மியூசிக்கு. இப்போ நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் மார்க்கெட்டில் புதுசில் என்ன கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களில் யாராவது நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு 5G ஃபோன் வாங்கணும், அந்த 5G ஃபோனில் நல்ல ரேம் இருக்கணும், ஒரு டீசெண்டான இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கேமராவும் தரமாக இருக்கணும், சார்ஜிங்கும் வந்து பேக்கப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கு தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வக்கறையன் கூட. ஆமாம் மக்களே, இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசில் சூப்பராக ஒரு பட்ஜெட்டில் 5G ஃபோன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த 5G ஃபோனோட பிராண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐக்யூ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்த Z9 Lite அப்படிங்கிற ஃபோன் தான் இது. IQOO ஓகேங்களா, Z9 Lite 5G அப்படிங்கிற மொபைல் பற்றி தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த ஃபோன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது. முன்னாடி ஒரு டீசெண்டான ஒரு செல்ஃபி கேமரா, பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனும் நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. முன்னாடி இருக்க கேமரா வந்து சென்ட்ரலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பிராண்டோட பேர் கேட்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு 5G ஃபோன் அப்படிங்கிறது. இந்த ஃபோன் இப்போதைக்கு 2 கலரில் வந்து அக்வா ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு மைல்டான மின்ட் கலர்லேயும், இன்னொன்று மோச்சா ப்ரௌன் அப்படிங்கிற ப்ரௌன் கலர்லேயும் வருது. ரெண்டுமே பார்க்க லக்ஸரியாக சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஃபோனில் வந்து பின்னாடி இருக்க டூயல் கேமில் ஃபஸ்ட்டு கேமில் 50 மெகா பிக்சலும் ரெண்டாவது கேமில் 2 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே சோனி AI கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால 9 மணி நேரம் நீங்கள் கேம் விளாண்டிட்டே இருக்கலாம், 32 மணி நேரம் சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணலாம், 23 மணி நேரம் ஏதாவது படத்தையோ இல்லை பாட்டையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலாம், 84 மணி நேரம் பாட்டு மட்டுமே கேட்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா மக்களே? இதில் வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டுலாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்க ஒரு ஃபோன் வாங்கணுன்னா குறைஞ்சது ஒரு 50,000, 40,000 இல்லை 60,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வர ஃபோனில் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அது பட்ஜெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் வந்து டூயல் 5G சிம் சப்போர்ட் பண்ணும், அதனால் சூப்பராக இருக்கும், ரெண்டுமே செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து 6GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு 6GB வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக வாங்கிக்கலாம். நீங்கள் 6GB ரேம் மட்டும் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 6GB கூட நீங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சூப்பர் திவாகர். ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் ரொம்பவே முக்கியம். எனக்கு ஒரு ஃபோன் வாங்கினா 1 வருஷத்துக்கு மேலேயே சாஃப்ட்வேர் அப்டேட் வரமாட்டேங்குது. இந்த ஃபோனில் எத்தனை வருஷம் வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஃபோனில் வந்து 14 ஃபன் டச் OS அப்படிங்கிற ஒரு OS யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 14 ஓட OS-ஆக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் அப்டேட் வந்து

டு 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அப்டேட் வந்து 3 வருஷம் வரைக்குமே வரும் அப்படிங்கிறத இந்த ஃபோனோட தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அப்டேட்டை பற்றிலாம் அவ்வளோக்கா ஃபீல் பண்ண வேண்டாம். மற்றபடி பட்ஜெட்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, பட்ஜெட்டுங்கிறீங்க, என்ன ரேட் வருது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதைக்கு தற்போதைய விலையாக இந்த மொபைல் வந்து 11,498 ரூபாயில் இருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் அமேசானில் போய் வாங்கிக்கலாம் மக்களே. இந்த விலை மேலே கீழே கொஞ்சம் ஏறலாம் குறையலாம், பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து இந்த ஃபோன் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்கிட்ட டவுட் கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல. அதான்
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.

0: பதறிய காரியம் சிதறும், சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையன் கூட. இன்னைக்கு நம்ம கூட சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் மற்றும் கத்துக்கோ கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிட்டடோட

0: எம்டி ராகவேந்திரன் தான் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போற மக்களே வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோனில் சமீப காலமாக சம்மந்தமே இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எப்படின்னே தெரியல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப கடைசியாக வந்து என்னோட ஃபோனை எங்கள் அண்ணா குழந்தைகிட்ட மட்டும் தான் கொடுத்தேன். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. வர ஆப்ஸ்லாம் இர்ரெலவெண்ட்டாகவே இருக்குது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்?
1: சீரியஸாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் பார்க்குறீங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ வாட் எவர் இட் இஸ். அதே மாடல், அதே மொபைல், அதே வேரியண்ட், அதே கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் மூலையில் காட்டும். எப்படி எக்ஸாக்டாக காட்டுதுன்னா, ரெண்டுக்கும் நீங்கள் ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது பாசிபிள்னா அப்போ பேங்கிங் டீட்டெயிலும் போகிறதுக்கு பாசிபிள். அதுக்காக கம்ப்ளீட்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு போயிடுன்னு சொல்ல வரல. அப்போ தெர் இஸ் லீக்கேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளார இன்டீரியராக கனெக்டிவிட்டி எஸ்இஓன்னு சொல்லப்படக்கூடிய சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் இருக்கிறதுனால தான். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் ஏதோ ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அது கிளியர் கட்டாக அங்கே தெரியுது. இதே கனெக்ட் இதுக்கும் இருக்கும். இதுக்கெலாம் நம்ம ஆப்டே பண்ணலையே, டிக் பண்ணவே இல்லையே, இந்த ஆப்பே என்கிட்ட இல்லையேன்னு அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நோ, அந்த குழந்தை விளையாடி இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை எடுத்து அப்படியே குழந்தைங்கிட்ட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா மொபைலையும் கொடுக்கக்கூடாது. அது கூடாதுன்னா கூடாதான், அது நீங்கள் 1000 காரணம் சொல்லிக்கலாங்க. நீங்கள் எப்படி ஒருத்தரை சரக்கடிக்கிறாருன்னா, அது சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷ்னல் ட்ரிங்கர்னா, அவர் என்னமோ நாட்டுக்காக குடிக்கிற மாதிரி, ஒன்றும் இல்லை, அவருக்கு தான் அவர் குடிக்கிறார். அதுக்கு காரணம் வித விதமாக சொல்லிக்கிறார், அவ்வளோதான். அவர் அப்படி இல்லாமல் இருக்க முடியுமானா? முடியும். அது தனி மனித ஒழுக்கம், அந்த கண்ட்ரோல், அதை வச்சு தான் வர்றது. குழந்தைக்கு டைம் நிறைய கொடுத்தீங்கன்னா அது மொபைல் கேட்காது. அது ஒன்றுமே பண்ண சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க. குழந்தைங்க தரையில் விளையாண்டா பிடிக்கல, வெளியில் விளையாண்டா பிடிக்கல, தெருவில் விளையாண்டா பிடிக்கல, மண், கல், மழை, சூடு, நெருப்பு, ரத்தம், இது எதுவுமே பார்க்காம குழந்தை வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே அப்போ அதுக்கு நீங்கள் மொபைல் தான் கொடுப்பீங்க. அவங்கள இயற்கையோடு அவங்கள குழந்தைங்களாக விட்டுட்டிங்கன்னா அவங்களா கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க, ஒன்று ஒன்றா கற்றுப்பாங்க. இல்லை மொபைலை கொடுக்குறீங்கன்னா சுயமாக சிந்திக்க தெரியாது குழந்தைக்கு. எதாக இருந்தாலும் மொபைலோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய போகிறோம், சாப்பிட்றதுக்கு போகிறோம், ஃபேமிலியாக உட்காடுறாங்க, சாப்பிட மாட்டாங்க, முதல்ல ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமாக அவங்க மைண்டில் உட்காந்துருக்கு. இது யார்கிட்டருந்து கற்றுக்குறாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்டிருந்தான் கற்றுக்குறாங்க, வேறு எங்கேயும் கற்றுக்கல. வீட்டில் என்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் வரும். அது பெண்களை மதிக்கிறதாகட்டும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், பெரியவங்களுக்கு மரியாதை, பொய் சொல்லாமல் உண்மை பேசணுங்கிறது, அதே மாதிரி தான் மொபைலும். வீட்டில் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் வரும். அது காரணம் நீங்கள் 1000 சொல்லிக்கிட்டா கூட எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு குழந்தைக்கு புது மொபைல் வாங்கி ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண வைங்கன்னா சொல்லல. டெக்னாலஜியை வச்சு குழந்தையுடைய படிப்பு தடப்படாமல் பார்த்துக்கங்கன்னு தான் சொன்னாங்க. இங்கே கூட இருங்க, உங்கள் லேப்டாப்பை கொடுங்க, மொபைலில் கொடுங்க, வசதியை பொறுத்து டிவிலையே கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட வசதியை காட்டுறதுக்காக குழந்தைக்கு மொபைலை கொடுத்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு குழந்தைன்னா அடம் பிடிக்குது இல்லையா, அது பாசிபிள்லாம், இதுவும் பாசிபிள் தான். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இப்படிலாம் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், அடிக்ஷனுங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம நிறைய குழந்தைங்களை என்ன பண்ணிக்கணும், அவங்க மார்க் வாங்குறாங்க, படிச்சிடுறாங்க. 2 மணி நேரம் படித்தாங்கன்னா நான் 1/2 மணி நேரம் மொபைல் தரேன் நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா, அந்த 1/2 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தயவு பண்ணி மானிட்டர் பண்ணுங்கள். 1000 ஆப் இருக்குது, நான் சேஃபாக அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன்னு சொன்னால் கூட அதில் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், 2 ஒன்று அது வார்னிங் கொடுக்கும், இல்லைனா பின் நம்பரோ பாஸ்வேர்டோ கேட்கும். இது ரெண்டை தாண்டி உள்ளேருந்து ஒரு கை வந்து ஒன்றும் பிடிச்சிட போகிறதுங்க. அதனால் இது ரெண்டையும் உங்களோட சூப்பராக உங்கள் குழந்தைய குறைக்க தெரியும். அது என்ன சொல்லுன்னா, டூ யூ விஷ் டூ அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். பெரிய லெவல் செக்யூரிட்டிலாம் அதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம 16-bit ஹெக்ஸாடெசிமல் கோட்லாம் போட்டு அது ஒன்றும் லாக் பண்ண போகிறது கிடையாது. அது நமக்கும் பிடிக்காது, அது போட மாட்டாங்க ஒரு பேரண்ட், ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க பாஸ்வேர்டு, அதனால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வைக்கிறதுல என்ன ரீசன்னா, 1/2 மணி நேரம் டெய்லி விளாட்றாங்கன்னா அந்த அல்காரதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, 1/2 அவர் விளாட்றாங்க, அப்போ என்ட்ரி ஆகுது, அப்போ கரெக்டாக 25 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க, கொடுத்தா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆடுவாங்க, இன்னும் ஒரு 1/2 அவர். இப்படி தான் அடிக்ஷனுங்கிறதுக்குள்ளார மக்கள் முதல்ல வராங்க. அது குழந்தைக்கு முதல்ல மைண்டில் பதிவு ஆகிடுச்சுன்னா அது ரெகுலராக அதை பண்ண பிடிக்கும்.
0: அப்போ நம்ம குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைகிட்ட மொபைல் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ தான் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ராகவேந்திரன் சார் சூப்பரான ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, இதே தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் உங்களுக்கான அருமையான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் வாக்கறேன் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கிட்ட பேசிட்டே ஜாலியா நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு சூப்பரான தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன அட்வைஸும் கேட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றப்ப கொஞ்சமாவது நாமளும் அதை பண்ண ட்ரை பண்ணும். அப்பதான் நம்ம லைஃப்லயுமே ஒரு நல்ல சேஞ்ச் வரும். இதே தொடர்ந்து இப்ப நீங்க ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இது வரைக்கும் சோனா எஃப்எம்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும் தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க ஓட் பண்ற பாட்டை தான் எடுத்து வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த பாட்டை நீங்க டாப் 10 மியூசிக்ல கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா போன் எடுங்க, 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு டைப் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை நார்மல் மெசேஜ்லயோ உங்க பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் மூணு போட்டு இது எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி அனுப்பீங்கன்னா போதும். இதுவுமே வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இடம் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் கேட்க பாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கூகுள் அக்கௌண்ட்டை சம்மந்தப்பட்ட விஷயம் தான். உங்க கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மட்டும் இருந்தா போதும், உங்களோட போனோட பாதி டேட்டாஸ் உங்க கூகுள் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட போன் நம்பர்ஸ் கூகுள் அக்கௌண்ட்ல சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட போட்டோஸ் கூகுள் போட்டோஸ்ல சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட இமெயில்ஸ் முக்கியமான இமெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஜிமெயில் இருக்கும், உங்களோட டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கூகுள் கிளவுட் டிரைவ்ல இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே உங்களோட கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இருந்தாலே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்ப நாம எந்த அளவுக்கு அந்த அக்கௌண்ட்டை செக்யூர்டா சேஃபா வச்சிருக்கணும் தெரியுமா, அதை நம்ம ரொம்பவே பொறுப்பா பத்திரமா பாத்துக்கணும். அதுதான் பாத்துக்கிறதுக்காக நான் இதுக்கு முன்னாடியே டெக்குரு நிகழ்ச்சியில பாஸ்வேர்டு எப்படி மேனேஜ் பண்றது, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி போட்டு நம்ம செக்யூர்டா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு இடத்துல யூஸ் பண்றீங்க, லாகின் பண்ணி யூஸ் பண்றீங்க, உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்னே வச்சுப்போமே, கம்ப்யூட்டர் சென்டர் போறீங்க, உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் கூகுள் டிரைவ்ல இருக்குங்கிறதுக்காக நீங்க கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்றீங்க, லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாமே வந்துட்டீங்க. அந்த டிரைவ்ல தான் நிறைய மோஸ்ட் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கு. யாராவது அதை பார்த்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அது போனது போனது தான், அதனால அதை ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. இந்த மாதிரி ரிஸ்க் எதுக்கு நம்ம விடணும், அப்போ நம்ம போகிற இடத்துல லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வரணும், அப்படி பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னாலே பெரிய பிரச்சனை தான். இதுக்கு நம்ம பண்ணாமல் வந்துட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பயப்படாமல் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. நீங்கள் லாகின் பண்ணியிருக்க டிவைஸ்ல இருந்தே வேற எங்கேயாவது லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாமல் வந்திருக்க அக்கௌண்ட்டை நம்மளால் லாக் அவுட் பண்ண முடியும், நம்மளால் அந்த டிவைஸ்லேருந்து அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் போய்க்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி பக்கத்தில் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த செக்யூரிட்டியை தொட்டுட்டு அப்படியே அந்த கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா யுவர் டிவைசஸ் வென் யூ ஆர் சைன்ட் இன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபோனில் இல்லை எத்தனை கம்ப்யூட்டரில் எத்தனை டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காட்டும். என்னென்ன ஃபோன் அப்படிங்கிறதையுமே காட்டும், ஃபோனா லேப்டாப்பா அப்படிங்கிறத தெளிவாக காட்டும். அதுக்கு கீழே ஃபைண்ட் அ லாஸ்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆல் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டு உள்ளே போங்க. அதை தொட்டு உள்ளே போன உடனே நீங்கள் எத்தனை டிவைஸில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க. நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு சைன் அவுட் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும், அந்த டிவைஸில் இருந்து அந்த உங்கள் கூகுள் அக்கௌண்ட் சேஃபாக ரிமூவ் ஆகிடும். இவ்வளோ தான், இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அடுத்த டைம் எங்கேயாவது போய் லாகின் பண்ணிங்கன்னா மறக்காமல் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. மக்களே, இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இல்லை சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணும். இதைத் தொடர்ந்து உங்களிடமிருந்தும் டெக் குரு நிகழ்ச்சியிலிருந்தும் விடைபெறுவது திவாகர். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நாங்க எங்க சூப்பரா இருக்கோம். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் நான் குரு மற்றும்
1: பிரதீபா.
0: ஸோ பிரதீபா எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கான நாள் எப்படி போனிச்சு? கோயிலுக்கு எல்லாம் போனீங்களா?
1: போயிட்டு காலையிலே வந்துட்டேன்.
0: போயிட்டு காலையிலே வந்துட்டீங்களா? ஓகே. உங்க எல்லாருக்கும், உங்களுக்கும் சேர்த்து, உங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து ஆடி 18 வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம நேயர்களுக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள்.
1: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. ஸோ பிரதீபா, நம்ம வழக்கமா இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன பண்ணுவோம்?
1: ஒரு கேள்வி கேட்போம்.
0: அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்கறதுக்காக ஒரு கேள்வியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். என்ன அப்படின்றத நம்ம கேட்டலாமா? என்ன அப்படின்னா, இப்போ நமக்குள்ள நிறைய ஃபேஸஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பிரதீபா அப்படின்னா நல்லா சமைப்பாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா பிரதீபாக்கு மட்டுமே தெரிஞ்சு மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கும். பிரதீபா நல்லா சண்டை போடுவாங்க, பிரதீபாக்கு நல்லா கராத்தே தெரியும், அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களை பத்தி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா?
1: கால் பண்ணுங்க. 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்டு நாங்களுமே வந்து பயங்கரமா வந்து தெரிஞ்சுக்குவோம், வா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிப்போம்ல, வழக்கம் போல பிரதீபா கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதீபா
1: சுத்தி சுத்தி என்கிட்ட வருவீங்கன்னு
0: தெரிஞ்சிச்சுல, யோசிச்சு வச்சுட்டீங்களா? சொல்லுங்க. இப்போ இது வரைக்கும் உங்களை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க?
1: அதாவது எனக்கு கிராஃப்ட் ஒர்க் நல்லா பண்ண தெரியும். ஹேண்ட்ல ஒர்க் பண்றது,
0: அந்த ஆரி ஒர்க்ஸ் எல்லாம் போடுறது,
1: ஆரி ஒர்க்ஸ், அப்புறம் பேப்பர்ல ஃப்ளவர்ஸ் செய்யறது, இந்த மாதிரிலாம் நிறையவே நல்லாவே தெரியும்.
0: ஆனா வீட்டுல இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது?
1: வீட்டுல அம்மாவுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம், ஆனா ரொம்ப பத்தி தெரியாது.
0: ஓ, உங்களுக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கு. இந்த மாதிரி
1: இருக்கு இருக்கு.
0: பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப நீங்களே வந்து டிசைன் போட்டு கொடுத்தீங்கனாலும் உங்க வீட்டுல யாரும் நம்ப மாட்டாங்க இது பிரதீபா தான் போட்டாங்க.
1: ஆமா, நம்ப மாட்டாங்க.
0: ஓகே ஓகே.
1: நீங்க சொல்லுங்க.
0: என்ன டக்குனு கேட்டீங்க? என்ன, நம்ம நேர்கள் பேசணும், அவங்க கூட நம்ம பேசணும், அதுக்கப்புறமா தான் நான் கேட்கணும், யோசிக்கணும்ல. பக்கெட் டெஸ்ட் எத்தனை இருக்குது?
1: சரி சரி சரி.
0: ஓகே ஓகே. இப்போ நம்ம பிரதீபா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்துருக்கு. இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்கள்.

ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது இரண்டாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் மூன்றாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதை நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வயசு.
5: என்ன இது?

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ பிரதீபா, இன்னைக்கு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டுருவோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
1: கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ஆமா, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போறீங்களோ அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரதீபா, இன்னைக்கு ஆடி 18.
1: ஆமாண்ணா,
0: தமிழ்நாட்டில் ஃபுல்லா வந்து செம செலிப்ரேஷன் இருக்கு. தமிழ்நாடை தாண்டியுமே நம்ம சேலம், நாமக்கல், அதுக்கப்புறமா திருப்பூர் அந்த ஏரியா சைட்ல ஆடி 18 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேலத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோவில்களில் சிறப்பு பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவிலில் செம்ம ஃபெஸ்டிவல், சும்மா விழா கோலங்களாக தான் வந்துருக்கும். உங்கள் ஏரியா சைடு அப்படி தானே சொன்னீங்க காலையில்.
1: ஆமாண்ணா, அதனால தான் காலைல வரதுக்கே லேட் ஆச்சு.
0: அதனால தான் லேட்டாக வந்தீங்களா? இதுங்க சாமிகிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேட்டூர் இப்போ ஆடி 18னாவே மேட்டூர் வந்து செம்ம ஃபேமஸ் இல்லை. மேட்டூருக்கு நிறைய பக்தர்கள்லாம் போயிட்டு அவங்க புனித நீராடி அவங்களோட பக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் ஹைலைட் ஆயிருந்தது என்ன அப்படின்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் மேட்டூர் அணையில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பக்தர்கள் நிறைய பேர் வரலையா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எண்ணிக்கை குறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து தண்ணி இல்லை அப்படின்றதுனால அந்த சைட் போல. அதனால மேட்டூர் அணை வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வெறிச்சோடி காணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே பூக்களோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்ம சேலத்தில் பூக்களோட ரேட்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 400-500 வரைக்கும் பூக்களோட ரேட்லாம் வந்து வித்துட்ருக்காங்க ஒரு கிலோ ஒரு பூவே வந்து. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம லோக்கலில் வந்து சாயங்காலத்தில் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறைய வந்து நடக்கும். ஸோ சாயங்காலத்தில் நீங்களாம் வந்து வீட்டுக்கு போகிறீங்க இல்லைன்னா ஃபெஸ்டிவல்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களை பற்றி இதுவரையும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்க நாங்கள் இங்கே பயங்கர அருமை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். எவ்வளவு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடை

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளவு நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் போலக்குது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொடிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கவா?
2: வேணாம்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல, அதான்.
3: சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு. குரு,
5: உங்களுக்கு
4: ஒண்ணு தெரியுமா, இப்போ இந்தியா பணக்கார நாடா மாறிக்கிட்டு இருக்காமே, தெரியுமா அதை பத்தி ஏதாவது?
5: ஆமா, ரீசெண்டா நானுமே கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிரதீப், அதை தானே நீங்க கேக்குறீங்க?
4: ஆமா.
5: இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான், இந்தியா வந்து ஒரு பணக்கார நாடா மாறிட்டு வந்துட்டு இருக்கான். எதை வச்சு நாங்க ரெண்டு பேரும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். என்னன்னா, பிரதீபா ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த பணக்கார நபர்கள், அதாவது 3040 நபர்களோட மொத்த சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 104 லட்சம் கோடியை வந்து
4: தாண்டுதான்.
5: நினைக்கும் போதே தலை சுத்துதா. ஸோ இதை வந்துட்டு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட மொத்த ஜிடிபி இருக்குல்ல, அதோட 30% வரைக்கும் அந்த ஜிடிபி வந்து சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேட்டா அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இது சம்மந்தமாக தான். போன வருஷத்தை விட இந்த ஒரு டேட்டா அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குறையலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க பிரதீபா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முன்னாடியே வந்து ஆஹா எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திச்சுன்னு சொன்னீங்களே.
4: ஆமா, நான் ஷாக் ஆகிட்டேன். நான் சூப்பர்
5: கேட்டவொடனே செம ஷாக் ஆகிட்டீங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்களும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். உங்களை பற்றி

0: தெரியாத ஒரு விஷயத்த எங்ககிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க
1: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்களும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட சொல்றதுக்காக எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், அதுவுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, அதை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபம் மற்றும்
6: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
0: 9787-107.8 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
6: அதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி பிரதீபா, இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயம் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அந்த வீடியோவை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க.
0: அப்படிங்களா? நான் என்ன வீடியோ
6: அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லிடலாம். இப்போ நிறைய குடும்பத்தில் இப்போ பசங்களை, அதாவது குழந்தைங்களாம் இருக்காங்களா வச்சுக்கோங்களேன், அவங்கள காப்பாற்றுறதுக்கு அப்பாக்கள்லாம் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு இடத்துல, இந்தியாவில் தான் எக்ஸாக்டாக, ஊர் பேர் மட்டும் சரியாக தெரில, அங்கே வந்து ஒரு குழந்தை, அந்த பொண்ணுக்கு இருந்தால் ஒரு 7 வயசு இல்லைன்னா 8 வயசு தான் இருக்கும், அந்த பொண்ணு அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்களால வந்து சுத்தமாக வந்து முடியல, படுக்க படிக்கையாக இருக்கிறாரு, அவரால் எந்திரிச்சு நடக்கவும் இல்லை. ஃபேமிலியும் கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி தான். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அதாவது அந்த பொண்ணு அந்த அப்பாவை கட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு, கட்டில் சக்கரம் இருக்குல்ல, 4 கால்க்கும் 4 சக்கரத்தை கட்டி ரோட்டில் அவங்க பாட்டுக்கு அப்படியே இழுத்துட்டு போயிருக்காங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சின்ன வயசில் அந்த ஒரு குட்டி குழந்தைக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது.
0: ஆமாம், நான் ரொம்ப, அதாவது எப்பயுமே அப்பா தான் இப்போ பொண்ணுங்களெல்லாம் காப்பாற்றுவாங்க, பசங்களை காப்பாற்றுவாங்க, இங்கே மாற்றி பொண்ணு வந்து
6: அப்பாவை காப்பாற்றுது. நிஜமானுமே அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரியான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை எங்ககிட்ட வந்து சொல்லுங்க, அது என்ன அப்படின்றத. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.
7: Let's gear up, report and dropping the damn track, cause who is back, we'll make it bang it, no I'll be back, tell her.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு.
4: ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களை பற்றி உங்களை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை எங்கள் கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக
3: நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம். வணக்கம் பாப்பா.
3: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பராக இருக்கிறோண்ணா,
5: ரொம்ப சந்தோஷம்ங்க.
4: ஓகே ஓகே அண்ணா, இது வரைக்கும் சொல்லுங்க சொல்லுங்க.
5: என்னை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இந்த விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து இவ்வளவு நாளா ஒரு கிணத்து தவிர மாதிரி தான் நான் இருந்தது உண்மைதானுங்க. நான் என்னுடைய படிப்பு போக்குவரத்து இதை பத்திலாம் யாருக்கும் தெரியாது. நான் வந்து பள்ளி படிப்பு அதிகமாக படிக்கலைனாலும் நிறைய ராமாயணம் மகாபாரதம் மற்ற கதைகளை நிறைய படிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த 2 வருஷ அளவுல நான் வந்து வானொலியில இந்த நேரலை நிகழ்ச்சிகள்ல பங்கு வச்சு அதுகள சொன்ன கதை பாடல் இதுகளை எல்லாம் மக்களுக்கு ஏற்ற பிற்பாடுதான் எனக்கு இப்படி எல்லாம் தெரியும். நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறாங்க, என்னப்பா இவ்வளவு காலம் இந்த தெரியாம இருந்தா இப்ப இந்த அளவுக்கு பேசுற அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நிறைய கேக்குறாங்க இப்ப அவங்க.
4: ஓகே ஓகேண்ணா,
5: இவ்வளவு காலம் நான் வந்து வானொலியில இப்ப என்னுடைய பேரு விளம்பரப்படுத்தி இப்ப போன வாரம் ஓடி மக்களுக்கு எடுத்துட்டுக்கிறாங்க.
4: ஓகே ஓகே,
5: இதுவரைக்கும் ஒரு கிணத்துட்டவளமா இருக்க கஸ்தூரி அப்படின்னா யாருன்னு தெரியாதுங்கிற அளவுல அப்படிதான் இருந்ததுங்க. இப்ப எல்லாம் பரவாயில்லைங்க, நிறைய பேர் நிறைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு கேக்குறாங்க, இப்படி ஒரு நீ கதை சொன்ன ரொம்ப சூப்பரா இருந்தது, இப்படி ஒரு பாட்டு பாருங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க.
4: பெருமையா இருக்குண்ணா, ரொம்ப நன்றி.

0: நான் கால் பண்ணி சொன்னதுக்கு
1: நன்றி. நான் எல்லா வானொலியும் நான் பேசி நிறைய பேசிட்டேன்.
0: ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: திருப்பூர்லேருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரை பற்றி இது வரைக்கும் யாரும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவருக்கு இதிகாசங்கள், அதாவது இந்த மகாபாரதம், ராமாயணம், இதை பற்றி எல்லாமே அவருக்கு வந்து தெரியுமா, அதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து படிப்பு கம்மி தான், இது வந்து யாருக்கும் தெரியாதான் இப்போ நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நிறைய மக்களும் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கஸ்தூரி அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
2: டக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள், 9787-70178 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்களும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ஸோ இன்னும் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு கேட்டு வந்துருக்கேன்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபாவை பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் உங்களை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. இப்போ நிறைய பேர்லாம் வந்துட்டு நான் தாண்டா லையோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு முகலாம் வந்திருக்கும், அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது இல்லை. அது என்ன அப்படின்றத எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேட்ஸ்மேன்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத எங்ககிட்டயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட
1: 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்களும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ஆமாம், அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம நேர்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போது சமூக வலைதளங்களில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சம பேச பொருளாக போயிட்டு

0: நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம்.
1: இப்போ சூப்பரான வைபான பாட்டு வந்துட்டு கேட்டு வந்துருங்க.

0: வாங்குறதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே இவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதுல இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்துல அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனா இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமா திரையில சினிமாவா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டர்ல உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
1: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: சமுதாய வானொலியில் சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
4: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, இது வரைக்கும் உங்களை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு.
3: இப்போ அதை பற்றி பேசுறதுக்காக ஒரு நேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம்
4: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. நான் எப்படி நீங்க ஆடி 18 தான் சூப்பரா போனுச்சா?
2: ஆடி 18 பாட்டு போட்டுடா.
4: ஓகே ஓகே. நான் இது வரைக்கும் உங்களை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா நீங்க எதை சொல்வீங்க? அண்ணா நீங்க பேசுறது ரொம்ப விட்டு விட்டு கேக்குது எங்களுக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. ஒரு காமெடி பண்ணவருன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு காமெடி பண்ணவருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஆனா இவ்வளவு பிராங்கா பேசுறீங்களா? ஆமா. ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா கால் பண்ணி சொன்னதுக்கு. நன்றி நன்றிண்ணா.
3: அண்ணா ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவர் பிராங்கா அவரோட தெரியாத விஷயத்த சொல்லிட்டு
4: ரொம்ப ரொம்ப சிரிச்சுட்டு எல்லா ஒன்றையும் போட்டு உடச்சிட்டாரு நம்ம மக்கள் மத்தியில. ஜெகதீஷ் அண்ணா வந்து காமெடி பண்ணுவாரா, ஆனால் ரொம்ப இறங்கி போய் காமெடிலாம் பண்ணுவாரா, இதெல்லாம் வந்து அதை பற்றி யாரும் தெரியாத விஷயமா. ஸோ நம்ம ஜெகதீஷ் அண்ணா மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க.
3: சோனா எஃப்எம்மோட எண் 9 7 8 7 7 0 107 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கவா?
2: வேணான்னு சொன்னால் விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதுதான் இல்லை, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்லை. அதுதான்
3: சார், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8.
3: நீர்நிலைகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
4: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8.
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு.
8: ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது இது வரைக்கும் உங்களை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம்.
7: இப்போ நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
9: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்வாடியில் இருந்து சந்திரசேகர்.

0: இருக்கீங்க சந்திரசேகரனா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கறனா. ஆடி 18ல எப்படி போனுச்சு?
1: இன்னைக்கு சூப்பரா போனுச்சுப்பா. நிறைய நீர்நிலைகள் எல்லாம் போய் சூப்பரா வழிபாட்டு எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு அவ்வளவு குதூகலமான ஒரு பொழுதாக போச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு?
0: எங்களுக்கும் சூப்பரா போனுச்சுனா.
1: என்ன திடீர்னு இப்போ சாயங்காலம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லப்பா. ஒரு 3:30 மணி வரைக்கும் பயங்கரமா மழை.
0: என்னன்னா சொல்லுங்க.
1: ரொம்ப சூப்பரா குக் பண்ணுவேன்ப்பா. குக் பண்ணுவேன் யாருக்கும் பெருசா தெரியாது.
0: சூப்பர்னா
1: எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யறது அப்படின்னா சூப்பரா செய்வேன். டிஃபன் ஐட்டம்ல சப்பாத்தியும் குருமாவும் ரொம்ப நல்லா செய்வேன். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல வந்து கோபி மஞ்சூரியன் அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா பண்ணுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்ப ஸ்பெஷலா தெரியாது. அண்ட் என்ன சொல்றது, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியாது. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நான் சமைச்சு கொண்டுட்டு போய் கொடுத்தேன் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுன்னு. அவங்க சாப்பிட்டு சூப்பரா இருக்குப்பா, எந்த கடையில பண்ணினது வாங்கினதுன்னு நான் தான் சொன்ன செஞ்சேன் அப்படின்ட்டுன்னு அவங்க மிரண்டு போயிட்டாங்க. டே சந்திரசேகர் இவ்வளவு சூப்பரா நீ சமைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு எல்லாருமே செஃப் சந்திரசேகர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க குரூப்ல. நான் சுத்தமா யாருக்குமே சமையல் அப்படிங்கறது தெரியாது. ஆனா நான் சூப்பரா பண்ணதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா சமையல் பண்ண சமையல் பண்ண அப்படிம்பாங்க. சோ இவ்வளவு நாளா கூட்டி வச்சிருந்த அந்த ஒரு ரகசியம் அப்படிங்கறது உடைக்கப்பட்டதுனால கொஞ்ச நாளை பண்ணாதான் என்னோட ரூம்ல பெங்களூர்ல இருக்கும்பொழுது நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் வெஜிடபிள் பிரியாணி எல்லாம். ஆமா
0: சூப்பர் சூப்பர்னா. தெரியாத விஷயத்த இப்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, ஆனா நான் சூப்பரா குக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சந்திரசேகரனா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
2: கால் பண்ணுங்க 9787701087 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சீக்கிரமா சொல்லுங்க.
0: ஆமா அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான வைபான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்மளோட நேயர்களுக்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே வந்து பேசணும். இப்போது இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணின்னு இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்க நம்ம தாமு பிரதர் தான் நம்ம கூட இன்றைக்கி அவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது செம்ம பூமில் போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஒரு சில பேர் மட்டும் சோஷியல் மீடியாவை தவறாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதை ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் எப்படி பிரதர் பார்க்குறீங்க?
1: அதான் சொல்கிற மாதிரி தான், தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்குன்னா செட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தவறாக தான் பார்க்குறேன்.
0: ஓகே ஓகே ஜி. இப்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எல்லாருமே பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து கொடுங்க, அதுவே வந்து போதுமானது பிரதர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சோஷியல் மீடியாக்குள்ளே நிறைய யங் கிரியேட்டர்ஸ் உள்ள வந்துட்டுருக்காங்க, நிறைய டேலண்ட்ஸ் உள்ள வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி வர இந்த ஒரு நிலைமையில் புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: எல்லா அப்கமிங் சோஷியல் மீடியாவுக்கு சொல்கிறது ஒன்று தான், நம்ம போகிறது ஒரு விதை மண்ணில் போட போகிறோம், அதோட க்ரோ கண்டிப்பாக நமக்கு இருக்கும், என்னைக்காதாலும் க்ரோ இருக்கும். கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக சோசியல் மீடியாவில் வரீங்க, எந்த ஜெனரை உணர்த்தினா வீடியோ போடலாம், கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணாமல் போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஒர்த்து வேல்யூ இருக்குது.
0: கண்டிப்பாக நம்ம தாமு பிரதர் சொன்னது 100% உண்மை. நீங்கள் கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக கொடுத்து மற்ற எந்த குவாலிட்டியும் சரியில்லை அப்படின்னாலுமே கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் மேக் பண்ணி போடுறீங்களா, அதுக்கே வந்துட்டு ஒரு தனி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 5 கன்சிஸ்டன்சியாக ஒரு 3 வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4வது உங்கள் பேஜ் கண்டிப்பாக ரீச் ஆகும். உங்கள் பேஜில் நிறைய பேர் வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்டென்ட்டுக்குமே வந்து ஒரு தனி ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் பண்ணணும், என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோஸை மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். அதுதான். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டவுன்ஃபால்ஸ் வரலாம், இல்லை என்ன நெகட்டிவிட்டிஸ் வரலாம், அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தே தான் ஆகணும், வேறு வழியே வந்து கிடையாது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து நம்ம தாமோதரன் ப்ரோக்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருலாம் பேசிகிட்டு இருக்கேன்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனசை தொழுத்தேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம தாமோதரன் ப்ரோ தான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஜேர்னிலேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் புது புது கிரியேட்டர்ஸ்க்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ தாமு மிராக்கல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்குனே வந்துட்டு நிறைய பேர் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
4: தாமு மிராக்கல் மீடியாலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அதான் என்ன நேச்சுரல்ஸ் விளாகர்ஸ் அந்த மாதிரி பார்த்து தான் வந்தாங்க. முழுக்க முழுக்க இப்போது நிறையா வயசானவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு 50 வயசு ஆகுது, நான் இந்த பிளேஸுக்கு போனதில்லை, ஆனால் அவங்க வீடியோ மூலயமா நான் அந்த பிளேஸுக்கு போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸும்பாங்க. நம்ம என்ன தான் வீடியோ போய் போட்டுட்டு வந்தாலும் போக முடியாதவங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொபைலில் பார்த்து அந்த பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், ஆனால் அவங்க மெனக்கெட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணவும் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நிறையா வயசானவங்கலாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு என்னால் போக முடியல, பார்த்துட்டேன், சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப
3: புரியுது புரியுது பிரதர். இப்போது தாமு பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸை தேர்ந்தெடுத்து கேட்குறாங்க, அந்த கண்டென்ட்ஸை நான் ரெகுலராக டெலிவரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கண்டென்ட் இனிமேல் அவரோட தாமு மிராக்கல் மீடியா சோஷியல் மீடியா பேஜில் அவர் வந்து அப்லோட் பண்ண போகிறாரா. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்த்து அவருக்கான சப்போர்ட்டை என்றைக்குமே கொடுங்க. வாலிபவைஸ் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியை வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். பிரதீபா, எப்படி போனிச்சு இன்னைக்கு இது வாலிபவைஸ்?
1: அண்ணா, ஒன்று மறந்துட்டீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்ல நான் கேட்டப்ப என்ன சொன்னீங்க? உடனே கேட்காதீங்க, நேர்கள்லாம் பேசட்டும். நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க.
3: என்னங்க இதெல்லாம் எழுதி வச்சு
1: பாத்தீங்களா? ஆமா ஆமா.
3: சரி, என்ன கேள்வி
1: இன்னைக்கு? அதாவது உங்களுக்குள்ளேயே ஒரு திறமை இருக்கும், வேற யாருக்குமே தெரியாம இருக்கும்ல, அந்த விஷயம் என்ன விஷயம்?
3: நான் வந்து நல்லா ஓடுவேன். 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா ஆபீஸ்ல 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நல்லா ஓடிடுவேன். அந்த மாதிரி அதான் எனக்கு இல்லை ஹிடன் டேலண்ட். மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகரன் கால் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வட்டமுத்தாம்பட்டிலிருந்து ஜெகதீசனா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரியனெல்லாம் கால் பண்ணி அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட டாடா பே சொல்லிட்டு கிளம்புறோம்.
1: பை பாய்.
3: அது மட்டும் இல்லாமல் மழைலாம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்ணுறோம். பை பாய்.
1: பை பாய்.

நிழல் தரும் மரத்துக்கு தன் நிழலே சொந்தம் இல்லாமல் போகலாம், ஆனால் அது தரும் குளுமை இந்த உலகம் அறியும். ஒரு மரம் சுத்தி இருக்கிற எல்லாரையும் தன் நிழலாக குளிர வைக்க ஆரம்பிக்கும், ஆனா அது வெயில தான் இருக்கும். அதே மாதிரிதான் பெண்களும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கஷ்டத்துக்கும் ஆறுதலா நிழலா நிப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டமோ சவாலோ ஏற்பட்டுருச்சு அப்படின்னும் போது மன அமைதி தேடி அவங்க எங்க போவாங்க? இப்படி மத்தவங்களுக்கு நிழலா இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கான ஒரு சின்ன அமைதியான நிழலையும் கண்டிப்பா உருவாக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு. சோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு. நேயர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க எப்பயும் போல ரொம்ப சூப்பரா இருக்கேன். சோ இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு கேள்வி எல்லாருக்காகவும் கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த வீட்டுல அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு, புகுந்த வீட்டுல வேற வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இதுதான் என் வீடு, இதுதான் முகவரி அப்படின்னு சொல்லி பெண்கள் நீங்க உங்களுடைய அடையாளத்தை எப்போ நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. சோ இது வந்து பெண்களுடைய வாழ்க்கையில மிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா இருக்கும். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும். அந்த அடையாளத்துக்காக பல சவால்களை கடந்து அவங்க வந்து வர வேண்டிய சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படி அந்த அடையாளத்தை அவங்க அடைஞ்சாலும் பெண்களா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குறது அப்படின்றது சவால்களா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி பொதுவா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து இது ஒரு விசித்திரமான ஒரு உணர்வா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பிறந்த வீட்டுல இருக்கும் போது இவங்க வந்து கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போற பொண்ணு அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிப்பாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வேற குடும்பத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது பூந்து வீட்டுக்கு போன ஒரு பொண்ணு வந்து சின்னதா ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னு போது அந்த இடத்துல வாக்குவாதம் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நீ வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு தானே அப்படின்னு ஈஸியா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பெண்களுடைய வாழ்க்கையில மட்டும் புகுந்த வீட்டுக்கு போனா வேற வீட்டு பொண்ணுன்னு சொல்றதா இருக்கட்டும், பிறந்த வீடா இருந்தா வேற வீட்டுக்கு போற பாடல் வந்து நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன். நேரலை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: அன்புடன் ஜெயஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: 12 வயசுல கட்டாய கல்யாணம். கணவர் வீட்டுல கொடுமைப்பட்டு 2 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு தையல் வேலை செஞ்சு ஒரு பொண்ணு, இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரா மாறி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் யாரு, அவங்கள பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். கல்பனா சரோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க தான். இவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஏனலங்களையும் வறுமைகளையும் வந்து பார்த்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. இவங்களுக்கு 12 வயசுல வந்து திருமணம் அப்படின்னு ஆக ஆரம்பிக்குது, கட்டாய திருமணம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. சோ கணவர் வீட்டுல ஏகப்பட்ட

சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. அங்க நடந்த கொடுமைக்கு பயந்துகிட்டு பெற்றோர் வீட்டுக்கே வந்து ஓடி வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல சமூகத்தினுடைய பழிச்சொற்கள் வந்து தாங்க முடியாம விஷம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷம் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல மறுபடியும் பிழைச்சு இனி நான் சாகவே மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தால இந்த சமூகத்துல வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா, இரும்பு பெண்மணியா தன்னோட லட்சியத்தோட மும்பைக்கு அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மும்பைக்கு அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு மாற ஆரம்பிக்குது. கேஜிஎஃப் படத்துல எப்படி ரஷ் வந்து மும்பைக்கு போய் மும்பைக்கு நான் வந்து ஒரு தாதாவா மாறுவேன், மும்பைல நான் தான் வந்து மிகப்பெரிய ஆளா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணாரோ, அதே மாதிரி கல்பனா சரோஜ் அப்படின்ற ஒரு பெண் வந்து மும்பைல ஒரு நாளைக்கு வெறும் 2 ரூபாய்க்கு கூலி தையல் வேலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னு போது ஏழையா இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப குறைவுன்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்க முடியல, எந்த ஒரு கடனும் கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கு. தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வங்கி கிட்ட கடன் கேட்க ஆரம்பிச்சா கடன் கிடைக்காத சூழ்நிலையும் வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஆணாதிக்கம் நிறைந்த வர்த்தக காலத்துல வந்து அவங்க எப்படி அவங்களுடைய திறமையை காட்டுறது அப்படின்றதே வந்து எக்கச்சக்கமான சவாலா இருந்திருக்கு. இந்த மாதிரி அத்தனை சவால்களையும் தன்னோட சுய முயற்சியாலும் இரவும் பகலும் தூங்காம உழைச்சி அவங்க வந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சிறுக சிறுக சேமிச்சு வச்சு ஒரு தையல் கடையை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பியூட்டி பார்லர் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நில வணிகம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வணிகத்தை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கடல்ல மூழ்கி மூடப்பட்ட நிலையில இருந்திருக்கக்கூடிய காமனி டியூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தொழிற்சாலைய அவங்களுடைய துணிச்சலால தொழில் முனைவோர் திறமைகளால வந்து விலைக்கு வாங்கி அதை மீண்டும் லாபகரமான நிறுவனமா மாத்தி ஒரு அசாத்தியமான சரித்திரத்தை வந்து படைக்க ஆரம்பிக்கிறாங்க கல்பனா சரோஜ். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருது கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அசாத்தியமான சாதனை பண்ணதுக்கு இந்தியாவின் முதல் தலித் பெண் தொழிலதிபர் அப்படின்ற ஒரு பெருமையை பெற்ற இவங்களுக்கு இவங்களை கௌரவிக்கிற விதமா வந்து இந்திய அரசு இவங்களுக்கு உயரிய விருதா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது வழங்கி இவங்களை வந்து கௌரவிச்சிருக்கு. இன்னைக்கு இவங்களுடைய வணிக சாம்ராஜ்யம் வந்து 1000 கோடி ரூபாய்க்கும் மேல அதிகமான சொத்து மதிப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நிறுவனமா வந்து செயல்பட்டு இருக்கு, உலக அளவிலையும் கம்பீரமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பனா சரோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் இவங்க. இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பின்னணியோ நீங்க சந்தித்து இருக்கக்கூடிய அந்த கொடூரமான கடந்த காலமோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டாலும் அங்கிருந்து தான் உங்களுடைய மாபெரும் வெற்றி பயணம் தொடங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அஞ்சாம எழுந்து நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களுடைய காலடியில் இருக்கும். நீங்க அந்த இடத்துல இளவரசியா இருக்க முடியும், இளவரசி தலைவியா இருக்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம் தான் குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்கிட்ட டவுட் கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலைக்காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாதுல்ல. அதான்
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயம் 107.8 சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனால் நம்ம உடம்பையே அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய மன அமைதி மற்றும் மன சுகாதாரம். ஸோ இது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், பெண்கள் இந்த மன சுகாதாரம் மன அமைதி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்ல போறேன். உலக சுகாதார நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த மனநல ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன அழுத்தம் அப்படின்றது, இந்த மனசோர்வு அப்படின்றது 2 மடங்கு அதிகமாக வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரியாலிட்டியாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, காலையில் கண் விழிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வேலைக்கு போக ஆரம்பிக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீட்டை பராமரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாளில் 1000 விஷயத்துக்கு ஒரே நேரத்தில் பெண்கள் அந்த வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய பெண்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி செய்யறதுனால அவங்களுக்கு வந்து மனசு சோர்ந்து போறதுன்றது யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை அம்மாக்களோ அக்காக்களோ சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவப்படுவாங்க, கத்துவாங்க. நாம நினைப்போம் அவங்களுக்கு, அவங்க எப்பப்பாரு இப்படியே தான் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அவங்களுக்கு குணமே அதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா நிஜத்துல அது என்னன்னா, அவங்க மனசுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தோட வெளிப்பாடு தான் வந்து அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கிட்ட கத்தி பேசுறது. அதெல்லாமே பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியே ஹார்மோன் மாற்றங்கள் அப்படின்றது அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். அது அவங்களோட மனநிலையை தலைகீழா மாற்ற ஆரம்பிச்சிடும். இதனால காரணமே இல்லாம அழுக வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு, அமைதியா இருக்க தோணும், இயல்பா அவங்க வந்து இருக்கவே முடியாது. இந்த மாதிரியான சவால்களையும் பெண்கள் வந்து அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் பெண்கள் தூங்க

ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் எழுந்திருச்சுறதுக்கு முன்னாடியே பெண்கள் எழுந்திக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து பெண்களுடைய வாழ்க்கையா இருக்க ஆரம்பிக்குது. நமக்காக பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கம் கெடும்போது மூளையில செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் குறைஞ்சி மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெண்களுடைய வாழ்க்கையில. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அமைதி இல்லைன்னா உடல்ல சுகாதாரமும் இல்லாம போயிடும். அது எப்படி ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அமைதி இல்லைன்னா அது நேரம் அவங்களுடைய செரிமானத்தை பாதிக்க ஆரம்பிக்கும், அல்சர் உண்டாக்க ஆரம்பிக்கும், முகத்துல பருக்கள் வர ஆரம்பிக்கும், கண்கள்ல கருவளையம் மாதிரி இருக்க ஆரம்பிக்கும், முடி கொட்ட வைக்க ஆரம்பிக்கும். மன சுகாதாரம் தான் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதுல இருந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மன சுகாதாரம் தான் உங்களுடைய உடலோட முதல் சுகாதாரமா நீங்க வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது, நீங்க வந்து ஒரு மிஷின் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு அப்படின்றது தேவை. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாரத்தை யாருக்கிட்டயாச்சும் பேசி அவங்க கிட்ட சொல்லி இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிங்க. அதுதான் உங்களுடைய மனசுக்கு சுகாதாரத்தை தர ஆரம்பிக்கும், மன ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். பெண்கள் நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது, உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி அப்படின்றது ரொம்ப முக்கியம். மன சுகாதாரத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றத நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேசரச நிகழ்ச்சியில அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நாம அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேர்களே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். கண்ணம்மா பகுதி எதுக்கு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனசுல அவங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அதை வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களா பெண்கள் இருப்பாங்க. வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க, மௌனமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை எல்லாத்தையும் எப்படி அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க, அதை தான் வந்து கண்ணம்மா பகுதியில வந்து பெண்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே வந்து சொல்ல போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் எங்க இருந்து வந்து என்னமான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க, அவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க அக்கா.
6: என்னோட நேம் வினிகா, நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில வந்து வினிகா அக்கா தான் இணைஞ்சிருக்காங்க. வினிகா அக்கா யாரு அப்படின்றது கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் குகை பகுதியில வந்து ஷாப் வச்சிருக்காங்க, பியூட்டி பார்லர், அதுக்கப்புறமேட்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்காங்க, ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் வந்து வினிகா அக்கா. அவங்க கிட்டதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். வினிகா அக்கா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி சைடுல சப்போர்ட் அப்படின்றது இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு நீங்க வந்து 20 வருஷத்துக்கும் மேல அம்மாவோட பிசினஸ் எடுத்து இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கிட்டீங்க. அதுக்கு ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. இப்போ பெண்கள் எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அந்த சப்போர்ட் பெண்களுக்கு கிடைக்காம இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட் எப்படி பெண்கள் கேட்டு வாங்கணும், ஃபேமிலி சைடில் இருக்கவங்க பெண்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கணுங்கா?
6: நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதாவது என்னதான் செஞ்சோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து வெளியே வரணும்னு நினைச்சாலுமே அவங்க ஃபேமிலியில சப்போர்ட் கிடைக்காத பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். பட் இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அவங்க தான் அவங்க ஃபேமிலியில பேசி என்னால் முடியுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம எல்லாத்தையும் பொதுவாக வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது அவங்களோட சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வந்து லெத்தார்ஜிக்காக விடக்கூடாது எதையுமே. சரி பரவாயில்ல, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் போகல அப்படின்ற மனசு மட்டும் என்றைக்குமே வரக்கூடாது. நீ உட்காந்த இடத்துல, நீ உன்னோட சர்க்கிளில், நீ 4 பேருக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அது சின்ன சின்ன பிசினஸ், நிறைய பிசினஸ் இருக்கு. ஜஸ்ட் பேக்கெட் பண்ணி நீங்க ஒரு இதா வித்தீங்கன்னா கூட நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸ் கமிஷன்ஸ் கிடைக்குது. டைம் இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்குன்னும் போது நீங்க அதை பண்ணலாம். இல்ல நான் ஃபேமிலிக்கே டைம் வந்து ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றவங்க ஃபேமிலிக்கு நீங்க நல்லா பாருங்க. நான் எல்லார உமனும் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது, பட் உங்களோட டைமை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு உங்களுக்குன்னாவது ஒண்ணு நல்லதா செஞ்சுக்கோங்க. நீங்க வெளியே போய் பிசினஸா பண்ண தேவையில்லை, மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கே ஒரு சுடிதார் தைக்க தெரியும், இல்ல வந்து ஒரு பிளவுஸ் தைக்க தெரியும்னா அதை நீங்க எஃபிஷியண்டா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டதை செயல்படுத்துங்க. உங்களோட ட்ரெஸ்ஸஸ் நீங்களே காசு கொடுத்து கத்துக்கிறீங்க, ஆனா வந்து நீங்க உங்களோட பிளவுசஸ் கூட தைக்கிறது கிடையாது, அதை நீங்க வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துதான் தைச்சு வாங்குறீங்க. அப்ப நீங்க அந்த கத்துக்கிட்ட டைம் பீரியட் எல்லாமே வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன்.
5: எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வேணும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் நான் எதை சொல்றேன்னா, அக்கா சொல்லி இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக காசு கொடுத்து கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆனா அதை ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது எல்லா பெண்களும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகள் அப்படின்றத அக்கா சுட்டி காட்டியிருக்காங்க. இது தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேரலை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நிறைவு பகுதியில் நம்ம கூட வந்து யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வினிகாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் மோஸ்ட்லி இப்போ வந்து பிஎட் படிக்கிறாங்க, நர்சிங் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 6 மாதம் 3 மாதம்னு சொல்லி நிறைய கோர்சஸ்லாம் கற்றுக்குறாங்க, டைலரிங் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. பெண்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், சின்ன சின்ன வேலைகள் செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ பல பெண்களுக்கு வந்து குடும்பத்தினுடைய சப்போர்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும், ஆனா அவங்க வந்து வெளியில வர முடியாத சூழ்நிலையில இருக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு என்ன காரணமா அமைய ஆரம்பிக்குது? ஒரு சிலர்லாம் சொல்லணும்னா அந்த ஃபியர் அப்படின்னு சொல்லலாம், பயம் இருக்கிறதுனால கூட வெளியில வராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்னக்கா பண்ணணும்?
5: அந்த மாதிரி லேடிஸ் வந்து அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணணும். அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் அவங்களால வெளியே வர முடியும். அது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள என்னால முடியும், எப்பயுமே பாசிட்டிவ் தாங்க, எதா இருந்தாலும் பாசிட்டிவ் தான், என்னால இந்த வேலையை செய்ய முடியும்னு நம்ம பாசிட்டிவா நினைச்சா கண்டிப்பா அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். இல்ல எனக்கு இன்னைக்கு இந்த குழம்பு கூட வராது, இந்த இந்த குழம்பு நான் இன்னைக்கு சரியா வைக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குழம்பு கூட வராது. இல்ல நம்ம இன்னைக்கு நல்லா சமைப்போம்னு நினைச்சு நம்ம சமைச்சோம்னா கண்டிப்பா அந்த குழம்பு நல்லா தான் வருங்க. நம்ம மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்மளால முடியும் முடியும் முடியும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் நம்மளை வந்து அதை செய்ய வைப்பாரு. அது வந்து நான் வந்து எனக்கு நான் அதை தான் அப்ளை பண்றேன், எல்லாருக்கும் நான் அதை தான் சொல்லுவேன்.
4: முடியாது, என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு இது வராது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெண்கள் அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால எதையும் முடியாமல் இருக்க ஆரம்பிக்குது. அதனால சின்ன ஒரு விஷயம், உங்களுக்கு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, இதை நீங்கள் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது, உங்களுக்கு வர ஆரம்பிக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, அதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதனால சின்ன முயற்சி உங்களுக்கு கிடைச்சாலும், சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு பொருளை எடுத்து அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பெரிய விஷயங்கள் கூட ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்றது அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ முயற்சி அப்படின்றது வேணும், அதே மாதிரி தன்னம்பிக்கை அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அக்கா ரொம்ப நன்றிக்கா அவ்வளோ நேரம் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேர்களே, இப்போது நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற

0: 7.8 ஷக்கலக குட்டீஸ். இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கோழி பண்ண ஆடு பண்ண நிறைய இருந்துச்சு. அந்த கோழி பண்ணையில ஒரே ஒரு சேவலை மட்டும் அவர் வந்து வளர்த்துட்டு இருந்தாரு. சோ அந்த சேவல் என்ன பண்ணும்னா, டெய்லியுமே காலையில 5 மணி ஆச்சுன்னா கூரை மேல ஏறி உட்காந்து கூவ ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா கூரை மேல ஏறி உட்காந்து கூவ ஆரம்பிச்சிரும். இதுதான் தினசரி வேலையாவே பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, மதிய நேரத்துல இறைய தேடி காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போதான் அந்த காட்டுல சேவலுக்கு ஒரு வைரக்கல் கிடைச்சிச்சு. அது ஒன்றும் பெரிய வைரக்கல் இல்லை, சின்னது தான். பட் அந்த வைரக்கல்லை பார்த்த உடனே சேவலுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை நம்ம எப்படியாச்சும் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த வைரக்கல்லை எடுத்துட்டு தன்னோட பண்ணைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா தன்னோட இடத்துல அந்த வைரக்கல்லை ரொம்ப நாளாக பத்திரமா வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, சேவல் விவசாயி போட்டுட்டு இருந்த இறைய சாப்பிடும்போது ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இந்த இறைய எவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றோம், ஆனால் அந்த வைரக்கல்லை நம்மளால சாப்பிடவே முடியாதே. ஆனால் அதை நம்ம வச்சிருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு யோசிச்சுச்சு. அப்படி யோசிச்ச சேவல் உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வைரக்கல்லை எடுத்துட்டு போய் தன்னோட ஓனரான விவசாயி கிட்ட கொடுத்துருச்சு. இதனால எனக்கு எந்த பயனும் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி அந்த விவசாயி கிட்ட அதை கொடுத்துருச்சு. ஸோ அந்த விவசாயியும் அதை வச்சு ஆட்டு பண்ணையும் கோழி பண்ணையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, வைரக்கல் சேவலுக்கு அவசியமே இல்லை. ஸோ அதனால நமக்கு தேவையில்லாதது நம்ம கிட்ட எதுக்கு, அது மற்றவங்களுக்காச்சும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா அப்படின்ற யோசனையில அது வந்து அதை விவசாயி கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் நமக்கு தேவையில்லாத பொருளை எப்பயுமே நம்ம கிட்ட வச்சிருக்க கூடாது. அது நமக்கு பயனற்றதா இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அதை கொடுத்துட்றது ரொம்ப நல்லது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: நிதிஷ் பிரபு.
0: நிதிஷ் பிரபு, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்.
0: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: நிறைய பேர் இருக்காங்க.
0: நிறைய பேர்? சரி, யார் யாரெல்லாம் அது?
1: விதார், ஆதித்யா, இன்னும் நிறைய பேர்.
0: இன்னும் நிறைய பேர்னு சொல்றீங்க, பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க.
1: விதார், ஆதித்யா, பிரணவ், கிருத்திக்கு, சபாஷ்.
0: அவ்வளோதானா? சரி ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிதிஷ் பிரபு கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம்.

0: டிராயிங் பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6386649701.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து 2 அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். 2வது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து

0: கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம். ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லித்தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டேட் புவர் டேட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிதிஷ் பிரபு தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததான் நம்ம நிதிஷ் பிரபு கூட தான் பேச போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைஞ்சு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியம் பத்தியும் அவங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஸோ அவங்க முன்னாடி சாப்பிடக்கூடிய உணவு மூலியமா இந்த மாதிரி தூக்கம் வருதா மேம், இல்ல உண்மையிலே டயர்டா ஃபீல் பண்ணி தூங்கிடுறாங்களா?
7: தூக்கம் வர மெயின் இந்த பிரியாணி. பிரியாணி சாப்பிட்டா மோஸ்டாக பார்த்தா எல்லாருக்குமே தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது அவ்வளோ ஹெவியாக இருக்குது நம்மளுக்கு. ஆயில் ஆகட்டும், அதில் அதில் மட்டனும் சிக்கனும் என்னவோ எல்லாமே ஹெவி. ஸோ பேசிக்லி அது தூக்கம் வர்றதான் செய்யும், ஆனால் தூங்கக்கூடாது. மெயினாக வந்து டைஜஷனுக்கு எல்லாமே ஆக்சுவலி தூங்கணும், மதியானம் தூங்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுட்டு உடனே 2 hours அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours 1 hour ஆச்சு கேப் இருந்ததுக்கு அப்புறம் தான் படுக்கணும். ஓகேவா? அதுதான் டைஜஷன் ஒழுங்காக இருக்கும். அது ஏன்னா ஹெவியாக இருக்கிறனால தான். அந்த ஆயிலோ ஃபேட் அதிகமாக இருந்துச்சுனாவே தூக்கம் வரும். இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நைட் தூங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டர், ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து வாயில் போட்டு விட்ருவாங்க. போட்டோன்னா அந்த ஃபேட் இருக்கிறனால அந்த குழந்தைங்க தூங்கிடும். அதுதான் ரீசன், ஃபேட் அதிகமாக இருக்கனால நமக்கு தூக்கம் வருது. அந்த மத மதன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஃபேட் அதிகமாக இருக்கிறனால தான். தட் இஸ் நாட் குட். நம்ம வந்து உடனே படுக்கக்கூடாது.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. ஸோ சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் நடந்துட்டோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் வாக்கிங்கோ இல்லை குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம், நீங்கள் கால் பண்ணி சொல்ல

கேட்கக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அடுத்ததாக நம்ம நிதிஷ் பிரபு கூட பேசலாம். அண்டு நிதிஷ் பிரபு மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியும் இல்லை கால் பண்ணியும் சொல்லுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, அடுத்ததான் நிதிஷ் பிரபு கூட பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்ட ஒரு டவுட் கேட்கவா?
2: வேணாம்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதான் இல்ல, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்ல. அதான்
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம நிதிஷ் பிரபு கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம நிதிஷ் பிரபு கூட பேசிடலாமா? நிதிஷ், நீங்க தனியா கிளாஸ்ல எங்கேயாச்சும் போறீங்களா? எங்க போறீங்க? யோகா கிளாஸ். சூப்பர். யோகா கிளாஸ் நேம்?
4: சிவகுரு யோகாசன சாலை.
3: ஓகே ஓகே. சரி, நீங்க யோகா கிளாஸ்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க?
4: ஆசனஸ் நிறைய கத்துக்கிட்டேன். பத்ம பத்மாசனா, உதித பத்மாசனா, சர்வாங்காசனா, லிங்காசனா நிறைய கத்துக்கிட்டேன்.
3: சூப்பர். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம்ல. சரி ஓகே, நீங்க எத்தனை வருஷமா யோகா கிளாஸ் போறீங்க?
4: 3 வருஷம்.
3: 3 இயர்ஸ். அப்ப கண்டிப்பா இந்த ரெக்கார்ட்லாம் நிறைய பண்ணிருப்பீங்க தானே? அதெல்லாம் என்னென்ன
4: சொல்லுங்க. ஆஸ்கர் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்.
3: வாவ், வேற லெவல். சரி, நீங்க என்னென்ன ஆசனம் எல்லாம் பண்ணுவீங்க?
4: நிறைய ஆசனம் பண்ணுவேன்.

0: சர்வாங்காசனா, பத்ம பத்மாசனா, உதித பத்மாசனா, லிங்காசனா, சார் பொசிஷன், இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன்.
1: ஓகே ஓகே, சரி வேற
0: கால தூக்கி மேல.
1: கால தூக்கி மேல போடுறது பண்ணிடுவீங்களா?
0: பண்ணிடுவேன்.
1: சூப்பர், இதுக்கு எவ்வளோ நாளா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க?
0: 1 இயர்.
1: 1 இயர் ஆவா? சூப்பர். யார் இவ்வளோ ட்ரெயின் பண்ணா உங்களை?
0: யோகா மாஸ்டர், முரளி மாஸ்டர்.
1: சூப்பர். சரி, மாஸ்டருக்கு இப்போ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும், அதாவது சோனா ஆப் மூலமா ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: அவர் நல்லா யோகா கற்றுக் கொடுப்பாரு, டிசிப்ளின் சொல்லி தருவார். எனக்கு அப்பெல்லாம் ஸ்டடிஸை நல்லா வருது, யோகா பண்ணதுனால இப்போ நல்லா ஸ்டடிஸ் வருது.
1: வெரி குட். சரி ஓகே, உங்களுக்கு யோகா பண்ணும்போது எந்த ஆசனம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு பிடிச்ச ஆசனம் வதயாசனம், அதை பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும்.
1: ஓகே, வேற
0: காலை தூக்கி மேலே போட்டால் காலுக்கு வலி வரும்.
1: ஓ, நல்லா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். சூப்பர் சூப்பர். சரி ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிதீஷ் பிரபு கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8. அண்டு நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம், அண்ட் எந்தெந்த உணவில் என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக நான் பிரித்து பிரித்து சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இப்போ 107.8 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிதீஷ் பிரபு தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தொடர்ச்சியாக அடுத்ததான் நம்ம நிதீஷ் பிரபு கூட பேசிடலாம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயாசம் தான். ஸோ இது வெறும் பால் பாயாசம் கிடையாது, பலாப்பழ பால் பாயாசம். என்னடா இது, கேட்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. ஸோ பலாப்பழத்தில் எப்படி பாயாசம் செய்கிறது, இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நல்லா பழுத்த பலாப்பழம் 15-20 சொல்ல எடுத்துக்கலாம். அடுத்ததாக பால் 2 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு துருவி எடுத்துக்கணும், ஏலக்காய் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி 8-10, திராட்சை வந்து 10. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இப்போ பலாப்பழம் பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிடவா. ஃபஸ்ட்டு பலாப்பழ சொலையை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை வந்து லைட்டாக மிக்சியில் குறகுறப்பாக அரைச்சி கூட எடுத்துடலாம். அதை வந்து உரமாக வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்து அது கூட தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துடணும். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் பாலை கொதிக்க வச்சு அதில் அரைச்ச பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து 5-7 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். இப்போ நம்ம வெள்ளத்தையும் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து நல்லா கிளறிடணும். இப்போ வந்து ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு அதை வர வரைக்கும் பார்த்துக்கணும். தேவை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட ஏலக்காய் தூளியுமே சேர்த்து 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுறணும். இப்போ தனியாக ஒரு வானலில் நெய் ஊற்றி அது கூட முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து அப்படியே எடுத்து இந்த பலாப்பழ பாயாசத்தில் கொட்டுனோம்னா சூப்பரான டேஸ்டான இந்த பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக கேட்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து பலாப்பழம் எப்படி இருக்கும், ஸோ அது கூடவே பாயாசத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டிஷ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. எப்பயுமே இந்த காரமே சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, அதாவது பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஹெல்த்தியான பலாப்பழ பாயாசம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கும், சில பேர் வந்து எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. ஆனால் அதுவே இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிதிஷ் பிரபு தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போயுமே இன்னும் சில விஷயங்களை நம்ம நிதிஷ் பிரபு கூட பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத இப்போ பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்போ நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த டீம் ஒர்க் நம்ம குழந்தைங்களுக்கு அசைன் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த டீம் ஒர்க் வந்து குழந்தைங்களோட ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுது மேம்?
5: ஸ்கில்ல எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஸ்கில்ஸை உண்டு பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் நிறைய வைக்கிறாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் குழுவாக ஈடுபட வைக்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை.
4: கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம நிதிஷ் பிரபு கூட பேசிடலாமா? நிதிஷ் பிரபு, நீங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுவீங்களா? பிரேக் பீரியடில் மட்டும் விளையாடுவீங்க. ஓகே, வெரி குட். மற்ற பீரியட்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ எனக்காக ஒரு டேபிள்ஸ் சொல்கிறீங்களா?
6: எந்த டேபிள்?
4: 6 டேபிள் சொல்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ குழந்தைங்களோட சேஃப்டியை என்ஷோர் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. அதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா, வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கன்சர்ன் எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அது மூலயமா அவங்க வந்து வேற எங்கேயாச்சும் வழி தவறி ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை டியூஷன் விட்டு வரும்போதோ வேற வழியில் போயிட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வீட்டு அட்ரஸை வச்சோ கண்டிப்பாக அவங்க வந்து வீட்டுக்கு வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே கண்டிப்பாக நோட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வரப்போகுது. பாடலை தொடர்ந்து நானுமே இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுருங்க, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. உலகத்தோட புகழ்பெற்ற மலைகளை பத்தி தினமுமே நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அப்படி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மிக உயரமான கோசியுஸ்கோ அப்படின்ற மலை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. இயற்கை, அழகு, வரலாறு, பழங்குடியினர்களோட பாரம்பரியம் மற்றும் சாகசம் எல்லாத்தையுமே ஒன்னா தன்கிட்டே வச்சிருக்கிறது தாங்க இந்த கோசியுஸ்கோ மலை. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 2,228 மீட்டர், அதாவது சுமாரா 7,310 அடி உயரத்துல இருக்குங்க. ஆஸ்திரேலியாவோட பிரதான நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் அப்படின்ற பெருமையை இந்த இடம் பெற்றிருக்கு. இது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற கோசியுஸ்கோ தேசிய பூங்கால ஸ்னோவி மலைத்தொடர் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலைக்கு 1840 போலந்து நாட்டை சேர்ந்த ஆய்வாளர் பாவல் எட்மண்ட் ஸ்டெர்லெக்கி அப்படின்றவர், போலந்து விடுதலை போராட்ட வீரர் ததேஸ் கோசியுஸ்கோ நினைவா இந்த பெயரை சூட்டியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் வரலாற்றோட அடையாளமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய பழங்குடியினரான காரிகோ மக்களுக்கு இந்த மலை மிகவும் புனிதமான மலை அப்படின்னு சொல்லப்படுது. கோசியுஸ்கோ மலையோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்துல பல உயரமான மலைகளை மாதிரி கடினமான ஏற்றம் இங்க இல்லைங்க. ரெட்போ மற்றும் சார்லஸ் பாஸ் பகுதிகளில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைபாதைகள் வழியா குடும்பத்தோட கூட பாதுகாப்பா உச்சியடைய முடியும். அதனால ஒவ்வொரு வருஷமும் 100,000+ அதிகமான மக்கள் இந்த மலையை போய் பார்வையிடுறாங்க. குளிர்காலத்தில் இந்த மலை முழுசுமே பனியால மூடப்பட்டு பனிசருக்கு, நடைப்பயணம், சைக்கிள் சவாரி மாதிரியான சாகச விளையாட்டுகளோட மையமா அமைஞ்சிருதுங்க. அதே நேரத்தில் கோடை காலத்தில் வண்ணமயமான ஆல்பைன் மலர்கள், புல்வெளிகள் மற்றும் அரிய தாவரங்கள் மலையை அலங்கரிக்குது. கோசியுஸ்கோ பட்டர்கப், பில்லி பட்டன்ஸ் மாதிரியான அரிய தாவர இனங்களும் இந்த இடத்துல வளருதுங்க. இந்த மலை இயற்கை அழகுக்காக மட்டும் இல்லை, விளையாட்டுக்காகவும் புகழ் பெற்றது. இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் 240 கிலோமீட்டர் அல்ட்ரா மாரத்தான் போட்டியோட இறுதி இலக்கா இந்த மலை உச்சி அமைஞ்சிருக்குங்க. உலகம் முழுசுமே இருந்து வீரர்கள் இதுல பங்கேற்கிறாங்க. உயரமான மலைகள் நமக்கு பாடத்தை சொல்லுதுங்க. உயரத்தை அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு அடியையும் பொறுமையோடையும் தன்னம்பிக்கையோடையும் எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பிடி வீரன்.
1: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
2: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு

0: உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில் அது இரண்டாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் மூன்றாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐந்து திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். சோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமைதான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நான் கடைசியா ஜெரினா காடு கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அங்க ஜெரினா காடு கிராமத்துல மணிகண்டன் அப்படின்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநரை சந்திச்சு நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். அதே சமயத்துல இங்க டூரிஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது சுற்றுலானால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பத்தியுமே நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம், என் பேர் மணிகண்டன். நான் வந்து ஏற்காடு தான் நம்ம ஊர். நான் வந்து ஜெரினா காடு ஒரு கிராமத்தில் தான் நான் வந்து இருக்கிறேன். நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா சேருவராயன் டெம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா 1500 உயரம் ஏற்காடில் டாப் பிளேஸ் தான். அந்த காலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் 100 வருஷ தலைமுறைக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். அந்த கேவ் வந்து மைசூர் வரைக்கும் போகுது. அந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த 76-74 கிராமத்துக்குமே அதுதான் மெயின் அடையாளமே. அந்த சேருவராயன் டெம்பிள் தான் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணினா கூட சேருவராயன் குன்றுகள் தான் வரும் ஏற்காடை பொறுத்தவரைக்கும். அந்த ஒரு நாளில் June 6-7 அந்த நோம்பி போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 74 கிராமமும் அங்கே இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஏக்கரா கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே மலைவாழ் மக்கள் தான். அந்தளவுக்கு பெருமை வாய்ந்தது. அதே மாதிரி அங்கேருந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து பார்த்தோம்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா மேட்டூர் டேமே தெரியும், தண்ணி ஸ்டே ஆகி நிற்கிறதே தெரியும். அது டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் ஆட்டோ டிரைவரு டாக்ஸி டிரைவருங்க நாங்கள் விளக்கமாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கோடா பாயிண்ட், அதாவது வெள்ளக்கார அந்த காலத்தில் கோபுரம் ஸ்டோன்ஸ் வந்து கோபுரம் மாதிரி வச்சுருப்போம்.

0: அதுதான் பக்கோடா பாயிண்ட்னு அர்த்தம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடோட பேக் சைடு வியூ பாயிண்ட், அதில் பார்த்தோன்னா வில்லேஜ் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும், க்ளோஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிசிட் வியூ பாயிண்ட், லேடிசிட் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு ஹேர்பன் பண்டு சேலம் சிட்டி, அங்கே டெலஸ்கோப் இருக்குது, டெலஸ்கோப்லேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் க்ளோஸில் காட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே ஒரு இரும்பு தயாரிக்கிற இடம் இருக்குது, அதை அங்கேருந்து பார்த்தோன்னா தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் க்ளோஸில் காட்டுவாங்க. அப்புறம் சேலத்தில் வந்து பார்த்தோம்னா குருவி படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, அந்த இடம்லாம் கொஞ்சம் காட்டுவாங்க. அந்த ஒரு ஞாபகமாக அந்த படம் எடுத்ததுக்கு அந்த இடம் ஒரு ஞாபகமாக, அங்கே டெலஸ்கோப்பில் ஒர்க் பண்ணுறவங்க அந்தந்த இடத்த கொஞ்சம் க்ளோஸாக விவரமாக எடுத்து சொல்லுவாங்க. அதாவது டூரிஸ்ட்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் கரடியூர் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் ப்ரைவேட் இது பார்த்திங்கன்னா பீக்கு பார்க் இருக்குது, ஸ்கை பார்க்கு, அதெல்லாம் ஒன் டே ஒர்த்தபுளாக இருக்கும். 1000 ரூபீஸ் கொடுத்தோம்னா இப்போ 30 கேம்ஸ் இருக்கும், அந்த 30 கேம்ஸும் அந்த 1000 ரூபீஸில் இன்க்ளூட் ஆயிரும். செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜி, அப்புறம் வேறு ஒரு சில கேமுங்களும் செப்பரேட்டாக ஒரு 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் பார்க்குங்க. 300 ரூபீஸில் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும், அது ப்ரைவேட் பார்க்கு தான், அந்தளவுக்கு ஒர்த்தபுள் தான். இப்போ வெளியே பார்க்க முடியாத ஒரு சில பூச்சி மீன் இந்த மாதிரி அரிய வகையெல்லாம் பார்த்தோம்னா அதில் உள்ள ஜூவில் பார்க்கலாம். அதாவது ஒன்றும் குழந்தைங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அது அந்தளவுக்கு ஒர்த்தபுள் தான். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்காரங்க மெட்ராஸ் இந்த மாதிரி அதை பார்த்து பார்க்காதவங்க தான் இங்கே வந்து பார்க்க போகிறாங்க.
1: ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மணிகண்டன் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும்.

0: தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு பகுதிக்கு போயிருந்தப்போ இந்த பக்த மார்க்கண்டேய சிவபூஜை அப்படின்ற ஒரு அருமையான நாடகத்தை கண்டு கழிச்சங்க. அதுலேருந்து ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு தினமுமே ஒளிபரப்பு பண்ணிட்டு வரோம். அதுலேருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.

0: நிறைய தேரிய சொல்லுவா. ஆனால் சாமி, இந்த பாராசபைக்கு முன்பதாக எதற்கு வரவழைத்தீர்களோ, ஆனால் தாங்கள் நன்றாக சொன்னால் நான் தெரிந்து
1: கொள்வேன்.
2: தேவி, உன்னை எதனால் நான் வரவழைத்தேன் என்றா, நம்மளுக்கோ திருமணம் ஆகி சில காலங்கள் ஆகிவிட்டன. அப்படி 60 குறுக்கு 20 ஆகிவிட்டன. நம்மளுக்கோ ஒரு புத்திர பாக்கியம் இல்ல. அதனால் இந்த உச்சண்டாபுரிய ஆளக்கூடிய இந்த உச்சண்டாபுரிய ஆள்வதற்கு ஒரு ஆண்மகன் தேவை, இல்ல ஒரு அரசு ஆள்வதற்கு பெண் குழந்தை தேவை. அதனால் நாம 22 பேர் என்ன செய்வது என்று நான் யோசனை செய்கின்ற போது, இங்க தேவிலோகத்தில் தேவந்தர் தேவசபர் கூட்டியிருக்கின்றார். அப்படி கூட்டுகின்ற போது 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடுகின்றது. அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடுகின்ற போது, அந்த தேவர் சபைக்கு அத்தனை அரசர்களும் ரிஷிமார்களும் இந்த நாட்டை ஆளக்கூடிய அமைச்சர்களும் அனைவரும் அந்த சபைக்கு வருகின்றனர். ஆமா, அந்த சபைக்கு சென்று நான் என் மனத்தில் உள்ள குறைகளை அங்க உரைத்தா, அந்த சபையில் உள்ளவர்கள் நம்மளுக்கு ஒரு யோசனை அளிப்பார், இல்ல ஒரு நல்ல வரம் கிடைக்கும். அதனால் உன்னை வரவழைத்தேன்.
3: எப்படிங்க இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்துல நம்ம பாரம்பரிய கலைகளை மறுபடியும் நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது இந்த தெருக்கூத்து நாடகங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே கிராமங்களில் தாங்க அதிகப்படியாக நடக்குது. கண்டிப்பாக நம்மளோட பாரம்பரிய கலைகளை நம்மளால் ஞாபகப்படுத்திக்க முடியும் அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சுங்க, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
4: ஹாய், வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பவுமே ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்பீசிஸை பற்றியோ, அப்படி இல்லைனா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்பீசிஸை பற்றியோ நம்ம தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு சாம்பல் நிற பிரினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சாம்பல் நிற பிரினியா இந்திய துணைக்கண்டம் முழுசுமே பரவலாக இருக்குங்க. இந்த பறவை இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் மியான்மர் வரைக்கும் வாழுது. நகர்ப்புற தோட்டங்கள், புதர்கள் நிறைந்த இடங்கள், விவசாய நிலங்கள், திறந்த புல்வெளிகள் மாதிரியான இடங்களில் இதை ஈஸியாக பார்க்க முடியும். சுமார் 13-14 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த சின்ன பறவைக்கு நீளமான வால், குட்டையான கருப்பு அலகு மற்றும் வலிமையான கால்கள் இருக்குங்க. வாலை எப்பயுமே நிமிர்த்தி வச்சிருக்கிறது தான் இதோட முக்கிய அடையாளமே. உடலோட மேற்பகுதி சாம்பல் நிறமாகவும் கீழ்ப்பகுதி செம்பழுப்பு கலந்த வெளிர் நிறமாகவுமே இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் சில பகுதிகளில் வாழக்கூடிய ஆண் பறவைகளோட தோற்றம் இன்னமுமே அழகாக மாறுதுங்க. இந்த பறவையோட முக்கிய உணவு பூச்சிகள் தான். சின்ன பூச்சிகள், புழுக்கள் மற்றும் பிற நுண்ணீர்களை பிடிச்சு சாப்பிடுது. அதனால் தோட்டங்கள்லேயும் விவசாய நிலங்கள்லேயும் பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி இயற்கை சமநிலையை பேணுறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. சாம்பல் நிற பிரினியா அதோட குரல் மூலமாக ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியது. டச்சுப் டச்சுப் டச்சுப் அப்படி இல்லைன்னா ஜூட் ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்குங்க. பறக்கும்போது இதோட ரெக்கைகள் படபடக்கும். இதோட ஒலியுமே தனித்துவமானதாக இருக்குங்க. சின்ன உருவம் இருந்தாலும் அதோட குரல் ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்கும். இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவை புதரோட உச்சியில் உட்கார்ந்து பாடி வாழை உயர்த்தி அழகான காட்சி பரத்தில் நிகழ்த்தி பெண் பறவையை இம்ப்ரெஸ் பண்ணுமாங்க. பெண் பறவை புல், இலைகள், சிலந்தி வலை மற்றும் மென்மையான நார்களை பயன்படுத்தி புதருக்கு கீழ்ப்பகுதியில் சின்ன பை மாதிரியான கூட்டை கட்டுது. பொதுவாக 3-5 முட்டைகள் இந்த பறவை இடுதுங்க. ஆண் பறவை மற்றும் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து முட்டைகளை அடைக்காத்து குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்குது. இந்த பறவைக்கு ஆபத்து அப்படின்னு ஏதாவது வந்துட்டா, குறிப்பாக பூனை மாதிரியான வேட்டையாடிகள் கூட்ட நெருங்கினா பெற்றோர் பறவைகள் காயமடைஞ்சது மாதிரி அப்படியே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுமாங்க. எதிரியை கூட்டிலிருந்து தூரமாக கூட்டிகிட்டு போயிடுமா. இதே சமயத்தில் இந்த புத்திசாலித்தனமான பாதுகாப்பு முறை குஞ்சுகளோட உயிரை காப்பாற்ற உதவுது. நேர்களே, சாம்பல் நிற பிரினியா அளவில் சின்னதாக இருந்தாலும் இயற்கையோட மிக முக்கியமான பூச்சி வேட்டையாளர்கள். நம்ம தோட்டங்களையும் விவசாய நிலங்களையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய இந்த சின்ன பறவையோட பங்களிப்பு ரொம்ப பெருசுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில இன்னைக்கு கரெல்டி மக்களை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. கரெல்டி மக்கள் யாரு, இவங்களை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தங்களோட நில உரிமைக்காக போராடி இவங்க தங்களோட நிலத்தை மீட்டெடுத்தாங்க. இவங்க ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தாங்க. கரெல்டி மக்கள் குயின்ஸ்லாந்தோட வடமேற்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு பாரம்பரிய பழங்குடி சமூகம் தான். இவங்களில் கரண்டி மற்றும் குதார்ன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மொழி குழுக்கள் இருந்ததா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது ஒரே மக்களோட ரெண்டு வட்டார மொழிகளா இல்ல ரெண்டு தனித்துவமான சமூகங்களா அப்படின்றத பத்தி இன்னும் ஆய்வுகள் நடந்துட்டு தாங்க இருக்கு. சில ஆய்வுகள் படி கரெல்டி மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு

சுமார் 3900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருந்தது. நார்மன் ஆறு, கரும்பா, நார்மண்டன், ஸ்வின்பர்ன் மற்றும் மில்கர்ரா மாதிரியான பகுதிகள் இவங்களோட வாழ்விடங்களா இருந்தது. இந்த பகுதிகளில் ஆறுகள், கடலோர சமவெளிகள் மற்றும் வளமான இயற்கை சூழல்கள் இருந்ததுங்க. 1870களில் ஐரோப்பிய குடியேற்றங்கள் இந்த பகுதிகளில் அதிகரித்தப்போ கரேல்டி மக்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. எல்லைப்புற மோதல்கள் காரணமா பல பாரம்பரிய நிலங்கள் இழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1920களில் பல குடும்பங்கள் தங்களோட சொந்த நிலங்கள்ல இருந்து வலுக்கட்டாயமா அகற்றப்பட்டாங்க. பழங்குடியினர்களோட இருப்பிடங்களுக்கும் மிஷன்களுக்கும் மாற்றப்பட்டாங்க. இது அவங்களோட சமூக வரலாற்றுல மிகுந்த வேதனையை ஏற்படுத்திய காலமா இருந்தது. ஆனா காலப்போக்குல கரேல்டி மக்களோட சந்ததியினர் தங்களோட உரிமைகளை மீட்டெடுக்க தொடர்ந்து போராடினாங்க. அந்த முயற்சியோட முக்கிய வெற்றியா 2020 வருஷம் குதார்ன் மற்றும் குக்காஜ் மக்களுக்கு 16,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்புக்கான பூர்வீக நில உரிமை அங்கீகரிக்கப்பட்டது. இது மூலமா அவங்க தங்களுடைய பாரம்பரிய நிலங்கள்ல மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் மற்றும் கலாச்சார சடங்குகளை நடத்தக்கூடிய உரிமைகளை மறுபடியும் பெற்றாங்க. கரேல்டி மக்களோட மொழியில சில அழகான சொற்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணமா யெட் அப்படின்றது தந்தைனோ, தாய் அப்படின்னா மூருக் அப்படின்னோ, இருவாக் அப்படின்றது பழக்கப்படுத்தப்பட்ட நாய் அப்படின்னோ, மோர்புய் அப்படின்றது வெள்ளை மனிதர் அப்படின்னுமே பொருள் தருதுங்க. இந்த மாதிரி சொற்கள் அவங்களோட மொழி மற்றும் வாழ்க்கை முறையை பத்தி முக்கியமான தகவல்களை கொடுக்குதுங்க. நேர்களே, கரேல்டி மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய மன உறுதியும் ஒற்றுமையும் இருந்தா ஒரு சமூகத்தால தன்னோட அடையாளத்தை மறுபடியும் நிலைநிறுத்த முடியும் அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சிங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லாமே சரியாக நடக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் மூலயமா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிரூபித்து காட்டுவாங்க. அதாவது பிடிச்ச மாதிரிலாம் நடந்தால் தான் அது வந்து நல்ல வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல், எப்படி நடந்தாலும் வாழ்க்கையை பிடித்த மாதிரி மாற்றிக்கிற நிறைய பேரும், சாதிச்சிட்ருக்கிற நிறைய பேரும் இருக்கிறாங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, தன்னோட தன்னம்பிக்கையினால் இந்த உலகத்தையே தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க வைக்க போராடிட்டுருக்க ஒரு மகத்தான கலைஞர். அவங்க தான் ஓவியர் சக்தி ராணி. அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வல்ல நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலே நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 3 வயசு இருக்கும்போதே போலியோ பாதிப்பதுனால அவங்களுடைய 2 கால்களையும் வந்து இழக்கிறாங்க. அதாவது சக்கரை நாற்காலியில் அமர்ந்தபடி தான் அவங்க வந்து இருப்பாங்க, அந்த கால்கள் வந்து இயங்காது. அப்படி சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்தபடியே உலகம் முழுக்க இருக்கிற 1000கணக்கான மாணவர்களுக்கு ஓவியக்கலையை கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க சக்தி ராணி. அவங்களோட ரியல் ஸ்டோரி அந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கதையை கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். அவங்க வாழ்க்கையில் அவங்க இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சக்தி ராணி ஓவியர். அவங்களோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. அப்படி இன்னைக்கு கும்பகோணத்தை சேர்ந்த ஓவியர் சக்தி ராணி அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். கும்பகோணம் அப்படின்னா கலையும் ஆன்மீகமும் நிறைஞ்ச ஒரு அழகான ஊர். அங்கே தான் சக்தி ராணி வந்து பிறக்கிறாங்க. 3 வயசு இருக்கும்போது போலியோ தாக்குதல்னால் அவங்களுடைய 2 கால்களும் செயலிழந்து போகுதுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக அந்த ஒரு விஷயம் வந்திருந்திருக்கும். ஐயோ, பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்திருக்கும். அப்படி இருந்த ஒரு சூழல். ஆனால் சக்தி ராணியோட குடும்பம் அப்படி யோசிக்கலைங்க. அவங்களுக்கு படிப்பு மேலேயும் ஓவியத்து மேலேயும் அளவு கடந்த ஒரு ஆர்வத்தை வர வச்சாங்க. அவங்களுக்கும் இருந்ததுங்க. அவங்களோட இந்த ஆர்வத்துக்கு ஒரு அச்சாணியாக நின்னது அவங்களுடைய அப்பா அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சக்தி ராணி அவங்களுடைய அப்பா வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர், நாட்டுக்கு சேவை செஞ்ச அந்த நபர் தன்னோட மகளோட கனவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயமாக மாறினாருங்க. பள்ளி படிப்பில் ஆரம்பித்து கும்பகோணம் கவின் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதுகலை வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம் கொஞ்சம் கூட சலிக்காமல் தினமும் தன்னோட மகளோட வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க எங்கே போனாலும் அவங்கள வந்து தோல்லையும் சக்கர நாற்காலிலையும் சுமந்துட்டு போயிட்டு ஸ்கூலுக்கும் கல்லூரிக்கும், அதுக்கப்புறம் இன்னும் அவங்க எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது அவருடைய தந்தை தாங்க. அதே நேரத்தில் அப்பா, அதுக்கப்புறம் இன்னொரு அப்பாவாக யார் இருப்பாங்க, அவங்களுடைய அண்ணன் தாங்க. அப்பாவுக்கு அப்புறமா இன்னொரு அப்பாவா இவங்களை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது அவங்களுடைய அண்ணா அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல் கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சீக்கிரம் கிளம்புடா, எவ்வளோ நேரம்னா குளிப்ப? நீ குளிக்கிறத பார்த்தா சோப்பே தேஞ்சு போயிடும் உலகுது.
2: தோ மச்சான், ஒரு 5 நிமிஷம் தலையை மட்டும் தொடிட்டு வந்துடுறேன்.
1: என்னடாடே, உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கவா?
2: வேணான்னு சொன்னால் விடவா போகிற கேளு.
1: மச்சான், குளிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலையை தோட்டுறோம் தெரியுமா?
2: தலை காயறதுக்கு.
1: அதான் இல்லை, குளிக்கும் போதே தோட்ட முடியாது இல்லை. அதான்
3: சார், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: அது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஓவியர் சக்தி ராணி அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கதையை தாங்க சொல்லிட்டுருக்கேன். 3 வயது இருக்கும்போது அவங்க வந்து போலியோனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய 2 கால்களும் செயலிழந்து போகுதுங்க. அப்பையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய அப்பா இவங்க எங்கே போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், கல்லூரிக்கு போனாலும், மற்ற நிகழ்வுகளுக்கு போனாலும் அவர் தாங்க தூக்கிட்டு போவார். தோள்கள்லேயும், அதுக்கப்புறம் சக்கரை நாற்காலியிலையும் கூட்டிகிட்டு போவாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணாவும் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே காலங்கள் போகுது. அவங்க காலேஜ் படிச்சுட்ருக்க சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு காதல் இருக்குதுங்க. இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய கணவரோட பேர் ஞானசேகரன். திருமணத்துக்கு அப்புறம் சக்தி ராணி அவங்களோட வளர்ச்சிக்கும் அதே மாதிரி அவங்க கலந்துக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அதே மாதிரி இப்போ பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து எடுத்தால் அதற்கு உறுதுணையாகவும் இருந்தது அவங்களுடைய கணவர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கலை, இந்த ஓவியம் வரைகிறது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்குங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி கொரோனா காலகட்டம், உலகமே வீடுகளுக்குள்ளார முடங்கி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம், எல்லாருமே நாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்த ஒரு சமயம். இப்படி உலகமே ஸ்தம்பித்து நின்னப்போ எல்லாருமே கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம அடுத்த முடிவு எடுத்துக்கலாம், அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ கூட ஆன்லைன் மூலயமா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் லைவில் இவங்க வந்து ஓவிய கலையை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ட்ராயிங் கிளாஸ் வந்து எடுத்துருக்குறாங்க, ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேள்வி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவங்களுடைய பேர் சக்தி ராணி. அவங்க அவங்களுடைய சிறு வயதிலிருந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 3 வயது இருக்கும்போது போலியோ தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய 2 கால்களும் செயலிழந்து போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவியம் மேலே ஒரு அளப்பரிய ஆர்வம் அவங்களுக்கு வந்து வருதுங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து முழு சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக கொரோனா டைமில் ஆன்லைன் மூலமா மாணவர்களுக்கு கிளாஸ்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. கொரோனா டைம் எல்லாருமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் கிளாஸ்லாம் வந்து எங்கேயுமே வந்து இல்லை. ஸ்கூலில் கூட ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து எடுத்தாங்க. இப்போ அந்த டைமில் டிராயிங் வந்து ஆன்லைன் கிளாஸாக அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஈவினிங் டைமில் சரியாக 5 மணிக்கு இவங்க வந்து வகுப்பை தொடங்கிடுவாங்க. ஒரு நாள் கூட அவங்க வந்து நேரம் தவறுனது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக இவங்கக்கிட்ட அந்த பயின்ற அந்த ஒரு மாணவர்கள் தத்ரூபமாக வரைய ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து இயற்கை காட்சிகளையும் நிலப்பரப்புகளையும் ரொம்ப தத்ரூபமாக வரைய ஆரம்பித்தாங்க. 2025 அந்த ஒரு காலகட்டத்தில் ஓவிய கண்காட்சி, பிரம்மாண்ட ஓவிய கண்காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி மூலமா வந்து நடந்திருக்குங்க. அதில் நிறைய நபர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கண்காட்சியில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 185 ஓவியங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டது. அதில் 125 ஓவியங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்திராணி அவங்கக்கிட்ட கிளாஸுக்கு வந்து பயின்ற மாணவர்களுடைய ஓவியங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது 185 தான் வந்து டோட்டல் நம்பர், அதில் 125 இவங்களோட மாணவர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த ட்ரைனிங் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு தெரியுதுங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஓவியர் சக்தி ராணி அவங்களோட ஒரு கதை தாங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலே விரக்தியோட விளிம்புக்கே போகிற மனிதர்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் ரொம்ப இளம் வயதில், அவங்களோட 3 வயதில் அவங்க வந்து போலியோனால் பாதிக்கப்பட்டு அவங்களோட கால்கள் வந்து செயலிழந்து போகுதுங்க. ஃப்யூச்சரில் அவங்களோட ஓவிய திறமையை மட்டுமே நம்பி, அந்த ஓவிய திறமையை ஒரு பற்றுக்கோளாக பிடிச்சு, தன்னம்பிக்கையால் இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய ஒரு நபராக சக்தி ராணி அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அது உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய விஷயங்க. அதாவது உலகம் முழுக்க இருக்கிற 100,000,000 இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆசானாக இருக்கிறாங்க. அதாவது உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு அவங்க வந்து ஓவியம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை அவங்களுக்கு வந்து அந்த ஓவியம் வந்தப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பொண்ணு வந்து பிரியப்பட்டதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ண ஒரு விதம்தான் ஃப்யூச்சரில் இவங்க நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. முக்கியமாக அவங்களுடைய ஃபேமிலி, அப்பா, அண்ணா, இவங்க எங்கே போனாலும் இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போகிற மாதிரியாக இருந்தால் கூட, இல்லை ஒரு நிகழ்ச்சி கண்காட்சிக்கு வந்து போகிற மாதிரியாக இருந்தால் கூட, எல்லாத்துக்குமே வந்து அவங்க உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இதை தாண்டி இவங்களுடைய கணவர், அவங்களும் வந்து தொடர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்கு, அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாங்க. இவங்களுடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். Street fights, cricket, PUBG, tea kada, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.